அடுத்து கே சோமு ஏற்றி கே வீரமணி சோமு இசையில் கே வீரமணி பாடியது.

0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் டி கே புகழந்தி இசையில் நெமிலி எழில்மணி இயற்றி டாக்டர் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் பாடியது.
1: குருவாயூர் உந்தன் குறை தீர்க்கும் கிருஷ்ணன் குழந்தை வடிவமதோ.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நினைவூட்டுகின்றோம் நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்திரப்பத மாதம் 12 நாள் திருவள்ளுவர் ஆண்டு

0: 2057 ஆவணி திங்கள் 17 நாள். 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 3 தேதி வியாழன்கிழமை. எஃப்எம் ரெயின்போ 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேயர்கள் இனி கேட்கலாம் குரல் அமுதம்.
1: அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல பசித்து
2: உண்ட உணவு செரித்ததை அறிந்து நன்றாக பசித்த பிறகு உடம்புக்கு ஒத்துக்கொள்கிற உணவை மட்டுமே உண்ண வேண்டும். குறள் எண் 944 அதிகாரம் மருந்து.
1: அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல பசித்து
2: உண்ட உணவு செரித்ததை அறிந்து நன்றாக பசித்த பிறகு உடம்புக்கு ஒத்துக்கொள்கிற உணவை மட்டுமே உண்ண வேண்டும். குறள் எண் 944 அதிகாரம் மருந்து.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நீர் சேமிப்பிற்கு புதிய திறன்மிகு தொழில்நுட்பங்களை அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். பெல்ஜியம் பிரதமர் திரு பார் டி வீவர் இந்தியாவில் இன்று முதல் 3 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை தாவிக்க அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் MD மருத்துவ பட்டமளிப்பிற்கு மேற்படிப்பிற்கான சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஓய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் துணை சமரச தீர்வு மையங்களிலும் இம்மாதம் 30ஆம் தேதி வரை வழக்குகளுக்கான சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. அமெரிக்காவுக்கு எதிரான மோதலில் புதிய அணுகுமுறை பயன்படுத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் தென்மண்டல அணி வடக்கு மண்டல அணியை வென்று இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

பக்தி நேரம். நேரம் காலை 6:02 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. நேற்றைய நாளை விட இன்றைய நாள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துதலோட இன்றைய பக்தி நேரம் நிகழ்ச்சியை நாம தொடங்கலாம். நிகழ்ச்சியில முதல் பாடலாக டி ஆர் மகாலிங்கம் இசையமைத்து பாடிய பாடல் தவறு கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

பாம்பே சகோதரிகள் ஸ்ரீ சரோஜா மற்றும் ஸ்ரீ லலிதா அவர்களுடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 6:11 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நீரும் நிகழ்ச்சியில தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கலைவாணனுடைய வரிகளில் குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில எல்லார் ஈஸ்வரி குரல்ல பாடல் வருது கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இளாவுடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 6:19 நிமிடம் ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நீரும் நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளையுமே அப்படியே புத்துணர்ச்சியோடு தொடங்கக்கூடிய ஒரு பொழுதை உருவாக்கக்கூடியது தான் இந்த பக்தி நீரம். அப்படியான பக்தி நீரம் நிகழ்ச்சியில் அற்புதமான பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கரனுடைய இசையில் உன்னிகிருஷ்ணன் குரல்ல பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். அது ரெயின்போ பண்பலை 101.4.

புஷ்பவனம் குப்புசாமியுடைய குரல்ல அருமையான பாடல் கேட்டு முடித்தோம். நிறைவிப்பது 6:30 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நீரம் நிகழ்ச்சியில தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளையுமே புது நாளா நம்ம தொடங்கணும், அப்பதான் வந்து அந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக எல்லாருக்கும் அமையும். நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் டி எம் சௌந்தரராஜன் குரல்ல வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

காதல் மதியோட வரிகளில் சித்ராவுடைய குரலில் அற்புதமான ஒரு பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 6:38 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் டி எல் மகாராஜனுடைய குரலில் வருது. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

பொருள் மணக்குது பாட்டிலே, புகழ் மணக்குது ஏட்டிலே, புனித தெய்வம் கொலுவிருக்குது புலிகள் வாழும் காட்டிலே, மலர்கள் போடி காவிலே.

0: ஜெயச்சந்திரன் குழுவினருடைய குரல்ல பாடல் கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 6:45 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நீரும் நிகழ்ச்சியில அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கயல் ஏ ஆர் ஷேக் முகமதுடைய குரல்ல வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: மணக்குறை தீர மருந்தொன்று தருகின்ற மருத்துவ சாலை இது, அனைவருக்கும் பொதுவாக அருமணம் பரப்பிடும் ஆன்மீக சோலை இது. எல்லா மனிதர்களும் வாருங்கள், எது

நேரம் 6:49 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கிறோம். அதாவது, நேற்றைய நாளை விட இன்றைய நாள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நாளாக அமைங்கட்டும் அப்படிங்கிற வாழ்த்துதலோடையும், ஒவ்வொரு நாளையுமே நம்ம வந்து புது நாளாக தொடங்குவோம், அந்த வகையில் இன்றைய நாளையுமே நம்ம புதுதாக ஒரு நாளாக தொடங்குவோம் அப்படிங்கிற வாழ்த்துதலோடையும், நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக மதுராந்தகம் குமாருடைய வரிகளில் அருணகிரி இசையமைத்து பாடிய பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: எல்லாமே சமதோல்.
1: நேரம் 6:55. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ளம் கொண்ட மோகன சுந்தரி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். சூழல் பாதுகாப்புங்கிறது வெறுமன வாகனங்களின் புகை, தொழிற்சாலைகள் வெளியிடும் கழிவுகள் மட்டுமல்ல, வெளியிடப்படும் சத்தமும் ஒரு சூழல் சீர்கேடு தான். பொதுவாக அனுமதிக்கப்படும் சத்தத்தின் அளவு 55 decibel தானா? இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, சட்டப்படி வியாபார ஸ்தலங்களில் காலையில் 6 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள 65 decibel சத்தமும், பகல் 10 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை 55 decibelும் சத்தம் வெளியிடலாம்னு இருக்கு. அதற்கு மேலே போனால் எல்லாருக்கும் சிரமந்தான். இந்தியாவிலேயே தமிழ்நாடு, அதுலேயும் சென்னை மாநகரம், குறிப்பாக தியாகராய நகர் பகுதி தான் நாட்டிலேயே அதிக அளவு சத்தத்தை வெளியிடும் பகுதியாக இருக்குது. கிட்டத்தட்ட 81 decibel சத்தம் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து 87 decibel அளவு சத்தம் வெளியிடப்பட்டால் காது கேட்கும் திறன் குறையும், பாதிப்பு உண்டாகும். மும்பையில் 78.5 decibel, புதுடெல்லியில் 75.5 decibel, கொல்கத்தாவில் 70 decibel, பெங்களூருவில் 66.2 decibel சத்தம் வெளியாகுதான். சென்னை தான் நாட்டில் முதலிடத்தில் இருக்குது. இதில் இப்போது மாற்றம் கூட ஏற்பட்டிருக்கும். அனுமதிக்கப்படும் 55 decibel அளவை விட இந்த அளவுகள் எல்லா ஊர்களையும் அதிகமாக தான் இருக்குது. பெரிய பெரிய பெட்டி சவுண்ட் பாக்ஸ் வச்சு பாட்டு போடுறாங்க பாருங்க, அது 80 decibel. இரவு நேரங்களில் உணவகங்களில் வெளியிடப்படும் சத்தம் 95 decibel. காதில் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்குறாங்களே, பாதி அளவு சத்தம் வச்சு கேட்குறது கிட்டத்தட்ட 94 decibel அளவு சத்தம் வெளியிடும்னு சொல்கிறாங்க சுற்றுச்சூழல் நிபுணர்கள்.
4: மோகன சுந்தரி மேடம், ஒரு அளவு இருக்குது எல்லாத்துக்கும்.
3: வீடுகள் இருக்கும் இடங்களில், அதாவது மக்கள் வசிக்கும் பகுதிகளில் பகலில் அனுமதிக்கப்படும் சத்தத்தின் அளவு 55 decibel, இரவு நேரத்தில் 45 decibel. வியாபார கூடங்கள் இருக்கும் பகுதிகளில் பகலில் 65 decibel, இரவில் 55 decibel. பள்ளிக்கூடம், மருத்துவமனைகள், கோயில்கள் இருக்கும் இடங்களில் பகலில் அனுமதிக்கப்பட்ட சத்தம் வெளியிடும் அளவு 50 decibel, இரவில் 40 decibel. இவ்வளவுலாம் சட்டத்திட்டம் இருந்தாலும் எல்லாரும் இதை கடைபிடிக்கணும். எத்தனை பேர் சட்டங்களை, அரசு வெளியிடும் ஒழுங்கு முறை வரைகளை பின்பற்றி சூழல் பாதுகாப்புக்கு உதவுறாங்க? அவங்க அவங்களுக்கே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். எப்படி விவசாயிகள் நிறைய உரங்களை பயன்படுத்துகிறாங்க, ரசாயன பூச்சிக்கொல்லிகளை, நோய்க்கொல்லிகளை உபயோகிக்கிறாங்க, அதனால் சூழல் சீர்கேடு ஏற்படுது, அப்படி இப்படின்னு நிறைய குறைகளை சுட்டி காட்டுறோமோ, அதே போல் நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லக்கூடிய சத்தம் போடுறதும் ஒரு சூழல் சீர்கேடு தான். எல்லாருக்கும் ஒரே சட்டம்தான். அவரவர் அவருடைய கடமை பொறுப்பை உணரணும். விவசாயிகள் பயிர் சாகுபடியை அதிக பரப்பில் மேற்கொள்கிறாங்க. சூழல் நல்லா இருக்கும்போது அதிக அளவு தண்ணீர், அதிக மழை காரணமாக பல பயிர்களை சூழலுக்கு ஏத்தாப்புல, மண்ணுக்கு தகுந்தாப்புல விவசாயிகள் சாகுபடி பண்ணுறாங்க.
4: மோகன சுந்தரி மேடம், நீங்கள் நெல் வெள்ளைப்பொன்னி நடுவீங்க. சாப்பாட்டுக்கு உகந்த ரகம் சன்ன ரகம்.
3: முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பக்குவமாக சாகுபடி செய்து அறுவடை செய்து கிடைக்கிற நெல்லை சேமித்து வச்சுக்கோங்க. நெல் இருக்க பொண்ணு, எள் இருக்க மண். பழமொழி உங்களுக்கு தெரியாததா? பழைய நெல் பழைய அரிசிக்கு எப்போவுமே அதிக முக்கியத்துவம் உண்டு. பழைய நெல் விலை ஏறுறதுக்கு எப்போவுமே வாய்ப்பு இருக்குது. அதனால் கிடைக்கிறத சேமித்து வச்சுக்கிட்டா நல்லது. என்ன சொல்கிறீங்க? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:01 ஆயிற்று. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. அப்படியே கிளைமேட்டும் வந்து கொஞ்சம் அப்படியே சூடாக இருந்தாலும் நம்மளும் அப்படியே சுட சுட வந்து காஃபி போட்டு டீ போட்டு வந்து உட்காந்துட்டுருப்போம் ரெடியாக. நிறைய பேர் வந்து என்ன பண்ணிட்டுருப்போம் அப்படின்னா வந்து வாக்கிங் போக ஆரம்பிச்சிருப்பாங்க. நடைப்பயிற்சி காலையிலே போயிட்டு வந்துடுவோம். இப்போ 6 மணி வெயில் வரதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நடைப்பயிற்சி மேற்கொண்டுட்டே அப்படியே நம்ம எஃப்எம் ரெயின்போ வந்து கேட்டுகிட்டே இருப்பீங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு வணக்கம். இன்றைக்கி வந்து அப்படியே 7 மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறதால குழந்தைங்களாம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டோம், 7:30 எழுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கலாம். குழந்தைங்களாம் அப்படியே வந்து எழுந்தாக்க நம்மளை டீ கூட குடிக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பீங்க இல்லையா. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் வந்து பொதுவாக ஏதாச்சும் ஒன்று பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்கிறது, இப்போ நல்லா அப்படியே நடிக்கிறாங்க அப்படின்னாக்கா நடிக்கிறதா சும்மா விளையாட்டாக சொல்கிறேன், அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நீ நடிக்கிற நடிப்புக்கு உனக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எதனா ஒரு நல்ல சாதனை பண்ணுறாங்க, நல்லா படிச்சிருக்கீங்கன்னா உனக்கெல்லாம் நோபல் பரிசே கொடுக்கலாம்ப்பா அப்படின்லாம் வந்து சொல்லுவோம். அந்த நோபல் பரிசு அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பயன்படுத்திகிட்டே இருப்போம் இல்லையா. ஆனால் அந்த நோபல் பரிசு எப்போ வழங்குறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுமா, எதனால் வழங்குறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் வந்து அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் நோபல் பரிசு அப்படிங்கிறத மட்டும் பயன்படுத்திகிட்டு இருப்போம். ஏன் நோபல் பரிசு சொல்கிறேன் அப்படின்னா நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு நோபல் பரிசு கொடுக்க போகிறேன். ஆமாம், இந்த 1 மணி நேரம் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கான கேள்வி இதுதான். நோபல் ஒவ்வொரு வருஷமும் எந்த நாளில் வழங்கப்படுது அப்படிங்கறதா என்னுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை தாராளமா பதிவு பண்ணுங்க. நீங்கள் போயிட்டு அப்படியே தேடி கண்டுபிடிச்சி பதிலாம் பதிவு பண்ணிட்டே இருக்கேன். நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு பாடலை ஒன்று போட போகிறேன். உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து தான் உன்னி கிருஷ்ணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல். பா விஜயுடைய வரிகளில் சிற்பியுடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:07 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நாம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து அப்படியே சில் சில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை கேட்டு வந்துட்டோம். நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம் இல்லையா, அதாவது நோபல் பரிசு வந்து ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் வழங்கப்படுது அப்படிங்கிறத நேயர்கள்லாம் நினைக்கலாம், என்னடா அது இவ்வளோ எளிதான ஒரு கேள்வியை போய் கேட்குறீங்களா மேடம், இது என்ன அவ்வளோ கஷ்டமா, இதை போயிட்டு ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா நிறைய பேர் தெரியாதவங்களும் இருக்கலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமே. நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்பில் ஒன்று நடக்குது, நம்ம வாழ்க்கையில் ஒன்று நடக்குது அப்படின்னா அதனுடைய பின்னணிகளாம் தெரிஞ்சுக்கிறதும் நல்லது தானே. அதனால தான் அந்த மாதிரி தான் வந்து இதுவுமே ஒரு நோபல் பரிசு ஒன்று வழங்குறாங்க, அதை பற்றி நம்ம பேசுகிறோம்னா அது எப்போ தராங்க, எதனால் தராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. தெரியாதவங்க தெரிஞ்சுப்போம், தெரிஞ்சவங்க ஞாபகப்படுத்திப்போம் அப்படிங்கிறதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம எஃப்எம் ரெயின்போ வந்து நிறைய அந்த சின்ன பசங்க ஸ்கூல் போகிறவங்க கல்லூரி போகிறவங்களாம் கேட்குறாங்க அப்படிங்கிறதால அவங்களுக்கு இது புதுசாக இருக்கலாம் இல்லையா, அவங்களுக்கு தெரியப்படுத்தலாமே அப்படிங்கிறதுக்காக தான். நிகழ்ச்சியில் மயிலை பட்டாபி இன்றைய தின வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அவனுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. நான் மட்டும் பதிலை சொல்லுங்க. கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பதில பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், நோபல் பரிசு ஒவ்வொரு வருஷமும் இந்த தேதியில தான் வழங்கப்படுது, இதை உருவாக்கினவர் இவர் தான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா பிரமிளா தமிழ்ச்செல்வன் பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா சூளை ரீஜா மனோகரன், இனிய காலை வணக்கம், நீண்ட இடைவெளிக்கு பிறகு வரும் அன்பு சகோதரி ஆர்ஜே தமிழ்மொழி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நன்றி வணக்கம் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா புவனகிரி சுமதி பாபு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. மாலினி தேவி அருணாச்சலம், வணக்கம், பதில் இதுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. வீரதுரை சிவன் அருண் பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா நிரேஷ்குமார் வைஷு, காலை வணக்கம் எல்லாருக்குமே சொல்லிட்டு எனக்கும் வணக்கம் சொல்லிட்டு அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காரு தருமபுரியிலிருந்து. அடுத்ததா சேகா, காலை வணக்கம் பதிவு பண்ணியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பின் அறிவிப்பாளருக்கு வணக்கம் சொல்லிட்டு இனிய காலை வணக்கம், வணக்கம் சன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்ங்க, இப்போதைக்கு வாழ்த்துக்களோட போகிற பதில் அப்புறம் பதிவு பண்ணிட்டேன்னு போயிருக்காரு. அடுத்ததா கருப்பண்ணன் ரங்கசாமி அவருடைய பதிவை போட்டிருக்கிறார்.

அன்பு ராணி, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. மணலி பெருசே கடு ஜெயக்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு மறுபடியும் வந்து அனுப்பிட்டாரு. ரங்கராஜன் தேத்திக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள் நலமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப நலமா இருக்கிறேன், இனிமையான பாடல்கள் அப்படி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. அடுத்ததான் அவருடைய பதிலையும் பதிவு பண்ணியிருக்காரு தியாகராய நகர்லேருந்து. பி கே பூபாலன் பாலா, வணக்கம் சென்னை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் இனிய நற்காலை வணக்கம் சொல்லிட்டு அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. மந்திரமூர்த்தி நாகர்கோவில் இருந்து, வணக்கம், நலம் நலமறிய அவள், நலமாக இருக்கு, நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. மென்மேலும் சிறக்கும் நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு, நன்றி. அடுத்ததா பத்மா சௌந்தரராஜன், வணக்கம், இனிய காலை வணக்கம், இனிய தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும், அடடா அற்புதமா கவிதை கவிதை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பதிலை பதிவு பண்ணியிருக்காரு சொல்லிட்டு. அடுத்ததா மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. சூழ ரீஜா மனோகரன், அப்போ வணக்கம் மட்டும்தாங்க சொல்லிட்டு போன, பதிலை பதிவு பண்ணாமல் விட்டுட்டேன், இதுதான் பதில் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதிலை வந்து பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. வைரமுத்துடைய வரிகள்ல பரத்வாஜுடைய இசையில கே கே மற்றும் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். 101.4

நேரம் 7:17 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்னைக்கு எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து நோபல் பரிசை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நோபல் பரிசு நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே அன்பான வார்த்தைகளை கொடுத்து கொடுத்துருங்க. அந்த நோபல் பரிசு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படுது, எந்த நாளில் வழங்கப்படுது அப்படிங்கிறத இன்றைய வணக்கம் சென்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலில் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூறு பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த பதிவுக்கு கீழே நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து பா விஜயுடைய வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில சாதனா சர்க்கம் பாடிய பாடல் வருது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

நேரம் 7:22 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அருமையான பாடல் கேட்டுகிட்டே இருக்கோம். அதே மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டிருந்தோம். என்ன கேள்வி அப்படின்னா, நோபல் பரிசு எந்த நாளில் வழங்கப்படுது அப்படின்னு எல்லாருமே பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா செய்யார் சந்திரசேகர், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் சோமசுந்தர பிரபு, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், இதுதான் பதில், இவருடைய நினைவாகத்தான் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டத்திலிருந்து VSR ஜீவா அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா கௌசல்யா தண்டபாணி, நோபல் பரிசை நிறுவன இவருடைய நினைவா அவருடைய நினைவு தினமான இந்த நாளில் இந்த விழா நடத்தப்படுது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மாதவன், காலை வணக்கம் சகோதரி சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா திருநின்ற ஊர் ஹிந்து தமிழன் ஜெயராமன் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பாலாஜி சுகமே சூழ்க நற்பவி வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி காஞ்சிபுரத்துலேருந்து இருக்கேங்க அப்படின்னு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பாபு முள்ளக்காடு, காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததா உடங்குடி அப்துல் ஜமான், அவங்க காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சின்னதுரை, காலை வணக்கம், நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை, வாழ்த்துக்கள் சகோதரி சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க அதிகாரப்பட்டியிலிருந்து. அடுத்ததா பால ஜெயச்சந்தர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு சைதை பாலச்சந்தர் பதிவு பண்ணியிருக்காங்க. பிரகாஷ் டிபிஎஸ் அவருடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பூபாலன் பள்ளப்பாளையத்திலேருந்து வணக்கம் சென்னை, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணலைன்னு நினைக்கிறேன். நான் பதிலை பதிவு பண்ணலை, இனிமேல் தான் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் பதிலை அடுத்ததா பூபாலன் பள்ளப்பாளையம் பதில பதிவு பண்ணிட்டார். அடுத்தடுத்து அடுத்ததா இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மில்கிராஜ் செல்வக்கம் அவங்க வந்து பதில பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது நல்லை பாரதி, அன்பான தமிழ் வணக்கம் சொல்லியிருக்காங்க. கேசவன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு காஞ்சிபுரத்துலேருந்து சொல்லியிருக்காரு. ஜெயசீலன், கொடமாண்ட

பட்டியலிருந்து அவங்க அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சாமுண்ணி கேஎம் குமணஞ்சாவடியிலிருந்து காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் யாரெல்லாம் பதிலாக பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாடலுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக நான் அவனில்லை திரைப்படத்திலிருந்து பா விஜயுடைய வரிகளில் விஜய் ஆண்டனியுடைய இசையில் ஜெயதேவ் மற்றும் சங்கீதா ராஜேஸ்வரன் இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால். சைபால்
2: கணவன் மனைவி அன்பா இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும். அதுதான் ஒரு நல்ல குடும்பம். இன்றைக்கி பல குடும்பங்களில் அர்த்தமில்லாத சண்டைகள் தான் அதிகம். கிராமப்புறங்களில் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், வேலை வெட்டி இல்லாமல் சும்மாவே இருந்தான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம், மனைவி வந்து சேர்ந்தா. சும்மாவே உட்காந்துருக்கிறியே, ஏதாவது சம்பாதிக்கிற வழியை பாரு அப்படின்ட்டுருக்கா. அதுக்கு தான் யோசனை பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு அருமையான ஐடியா அப்படின்னானா. என்ன அது சொல்லு அப்படின்ட்டுருக்கா. அவள் ஒரு ஆட்டுக்குட்டி வாங்க போகிறேன்ருக்கான். அதை வாங்கி என்ன பண்ண போகிறேன்னா, அந்த குட்டி வளரும், பெருசாகும், அதுக்கப்புறம் அது நிறைய குட்டி போடும் அப்படின்ட்டுருக்கான். சரி, அப்புறம் அப்புறம் என்ன, அதையெல்லாம் சந்தையில் கொண்டுட்டு போய் விற்றுவிட்டு அந்த காசுக்கு ஒரு எருவு மாடு வாங்கலாம். சரி, அது எதுக்கு? எருவு மாடு நிறைய பால் கொடுக்கும், அதை கொண்டுட்டு போய் பால் பண்ணையில் கொடுப்பேன், அல்லது நானே விற்றுருவேன், கை நிறைய காசு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பசுமாடு வாங்குவேன், பாலையும் விற்கலாம், நாமளும் காய் போட்டு சாப்பிட்லாம், இப்படிலாம் சொல்லியிருக்கான். அப்போ அந்த பொண்ணு சொல்லித்தான், அடுத்த தெருவில் இருக்கிற எங்கள் அம்மா வீட்டுக்கும் கொஞ்சம் பால் கொடுத்து அனுப்பலாம் அப்படின்ட்டுருக்கா அந்த பொண்ணு. இந்த இடத்துல கணவனுக்கு கோவம் வந்துட்டுது. அது எப்படி, உங்கள் அம்மா வீட்டுக்கு எதுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் முடியாதுன்ட்டுருக்கான். இந்த இடத்துல சண்டை ஆரம்பமாயிட்டுது. கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கடுமையான சண்டை நடக்கிறத பக்கத்து வீட்டுக்காரன் காதில் வாங்கினான். அவன் ஓடியாந்தான். அவனுக்கு தெரியும், வாங்காத மாட்டுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டுருக்குறாங்கங்கிறது அவனுக்கு புரியும். அவன் ஓடி வந்து சொன்னான், ஏண்டா உன்னோட பசுமாட்டை ஒழுங்காக கட்டி போடப்படாதான்ருக்கான். என்னடா சொல்கிறேன்னா இவன், உன் மாடு என் தோட்டத்தில் வந்து மேய்ஞ்சிட்டுது, பயிரெலாம் நாசமாயிட்டுது, 10,000 ரூபா அளவுக்கு சேதம், அதை வாங்கிட்டு போகிறதுக்கு தான் வந்தேன், குடுறா 10,000 நானா. இவன் அரண்டு போயிட்டான். அப்புறம் சொன்னான், டேய் நான் இன்னும் மாடே வாங்கலையே, அதுக்குள்ளே அது வந்து எப்படா உன் தோட்டத்தில் மேயும், என்னடா உளர்றேன்ருக்கான். நீ தாண்டா இப்போ உளறிக்கிட்டு இருக்க, மாடே வாங்கலை, அதுக்குள்ளே எப்படா வந்து உன்னுடைய மனைவி அவங்க அம்மா வீட்டுக்கு பால் கொடுத்து அனுப்ப முடியும் அப்படின்னு அவன் கேட்டானான். நம்மளும் இப்போ தான் புத்தி வந்துதான், அர்த்தமே இல்லாத சண்டை போட்டுக்கிட்டுருக்குறோம் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டானான். இது நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிற ஒரு கதை. சண்டையில் தான் அர்த்தம் இல்லையே தவிர கதையில் அர்த்தம் உண்டு. அதாவது இல்லாத விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இல்லறத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் தன்னுடைய மனைவியை பற்றி மாமனார்கிட்ட புகார் சொன்னானான். மாமா, உங்கள் பொண்ணு அர்த்தமில்லாத சண்டை போடுறா, எதுக்கு எடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறா அப்படின்ட்டுருக்கான். நீ எப்படி மாப்பிள்ளை அதை சமாளிக்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு அவர். அவள் எடுத்தெறியறது என் மேலே படாமல் ஒதுங்கி நின்றுக்கிறேன் அப்படின்னு நான் இவன்.
3: பஞ்சபூதங்கள் சாட்சியா.
1: முகத்தில் பருவா சைபா,
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:34 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் எல்லாமே கேட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், அதாவது ஒவ்வொரு வருஷமே நோபல் பரிசு எந்த நாளில் வழங்கப்படுது அப்படிங்கிறத நேயர்கள் எல்லாருமே வந்து பதில் சொல்லிட்டே இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய பதில்களை பதிவு பண்ணணும் அப்படின்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே உங்களுடைய பதில்களை தாராளமாக கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததா பூவெல்லாம் கேட்டு பார் திரைப்படத்திலிருந்து பழனி பாரதியோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில ஹரிகரன் மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 7:41 ஆயிட்டுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நாம் இதை பற்றி கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா வந்து நோபல் பரிசு, அதை பற்றி தான் வந்து பேசிகிட்ருக்கோம் இல்லையா. நோபல் பரிசு வழங்கப்பட்டது, ஒவ்வொரு வருஷமே வழங்கப்படுது, அது எந்த நாளில் வழங்கப்படுது அப்படிங்கிறதான் இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற பதிவுக்கு கீழே தாராளமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் யாரெல்லாம் பதிவு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சின்னராஜி அவர் சொல்லியிருக்காரு, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக திருமழிசை அஸ்வினி நாகராஜ், காலை வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ராதாகிருஷ்ணன் தேனி மாவட்டம் பண்ணைபுரத்துலேருந்து, பதில் ஒவ்வொரு வருஷமும் இந்த நாளில் தாங்க வழங்கப்படுது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததாக நந்து ஜெயா ராமச்சந்திரன் திருத்தணி, காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. கமலாவரதன் வணக்கம் சொல்லிட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ரோசையா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து, அவங்க அனைவருக்கும் இனிய நாள் சிறப்பு வணக்கம் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வித்யா சிவா, காலை வணக்கம் ரெயின்போ எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க வளமுடன் அப்படின்ட்டு அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பேட்டு தயாளன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. கமலாவரதன் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் மணலி பெரிய சீக்காடு ஜெயக்குமார், தென்கட்சி சுவாமிநாதனுடைய தகவல் ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததான் மதுரை சோ சண்முக சுந்தரம் பதிலை பதிவு பண்ணியிருக்காரு. ராமேஸ்வரம் ராகேஷ், இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் பத்மா சவுந்தரராஜன், மான் குட்டிய பாடல் அற்புதமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்று ஒரு தகவல் அருமையாக இருந்ததுன்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சுந்தரம் சுந்தர், அனைவருக்கும் இனிய நாள், இனிய நாளாக அமையட்டும் இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு, நோபல் பரிசு எந்த நாளில் கொடுப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்களே சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தூத்துக்குடியிலேருந்து சுந்தர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அவருக்காக சொல்லலாம். அடுத்ததா பெருவுடையான் பிரகதீஸ்வரன், அவங்க வந்து முடிஞ்ச அவங்களுடைய பேச்சுக்கு ஒரு நோபல் பரிசு பரிந்துரைக்கலாமே இந்த 2026 இந்த தேதியில், அதாவது எந்த வருஷம் எந்த நாளில் கொடுப்பாங்களோ அந்த தேதியை வந்து அவரோட பதிலை வந்து ஒரு மாதிரி சூச்சகமாக சொல்லியிருக்காரு. இதுதாங்க பதில் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக நேயர்கள் எல்லாருமே பதிலை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய பதிலை தாராளமாக பதிவு பண்ணலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்கிற அந்த பதிவுக்கு கீழே நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வருது. வைரமுத்துவோட வரிகளில் ஏ ரஹ்மான் இசையில உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: எஃபமூத்தியொன்னு புள்ளி நாலு இங்கு எல்லாமே சமதூளு.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
3: நேரம் 7:52 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியிலே வந்து இப்போ வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், நோபல் பரிசு ஒவ்வொரு வருஷமும் எந்த நாளில் வழங்கப்படுது அப்படிங்கிறது அந்த கேள்வி. யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய நேயர்கள் பதில் சொன்னாங்க. நிறைவாக யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரோம் சிங் கன்னியாகுமரியிலிருந்து அவங்களுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ராமகிருஷ்ணன் கொழும்பும் கொண்டான், காலை வணக்கம் சொல்லிட்டு அவனுடைய பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆமா, இப்ப நானும் வந்து பதில சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படிங்கறதால எல்லாம் நீங்க சொன்ன மாதிரிதான் சரியான பதில் தான். அதாவது சரியான பதில் December 10 அப்படிங்கறதா வந்து சரியான பதில். இந்த நோபல் பரிசு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் யாருடைய நினைவாக வந்து வழங்கப்படுறது அப்படிங்கன்னு. ஆல்பிரட் நோபல் அப்படிங்கிறடைய அவருடைய நினைவு நாளில் அவருடைய நினைவாக வழங்கப்படுவது தான் வந்து நோபல் பரிசு. இது வந்து உருவாக்கினவரே அவர் தான் நோபல் பரிசு வழங்கணும்னு இருப்பாங்க. இது ரெண்டு நாடுகளில் வழங்குறாங்க, ஒன்று ஸ்வீடன், இன்னொன்று வந்து நார்வே. நார்வேயில் அமைதிக்கான நோபல் பரிசை மட்டும் நார்வேயில் வழங்குறாங்க. மற்றது எல்லா நோபல் பரிசும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்வீடன் நாட்டில் வழங்குறாங்க. எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா, அவர் வந்து ஏன் ரெண்டு நாட்டில் வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அது வந்து தனித்தனி நாடாக இல்லை, ரெண்டுமே ஒரே நாடாக இருந்ததால் அவர் உயிர் எழுதும்போது பதிவு பண்ணியிருந்தார். இந்த அமைதிக்கான நோபல் பரிசை மட்டும் இந்த நார்வே பாராளுமன்றத்தில் தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருந்ததால் அதன் பிறகு நாடு ரெண்டாக பிரிஞ்சாலும் அந்த அவர் சொன்ன மாதிரி நார்வேயில் அமைதிக்கான நோபல் பரிசும், ஸ்வீடனில் வந்து மற்ற துறைக்கான அந்த நோபல் பரிசும் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது தான். அவர் 1833 அக்டோபர் 21 பிறந்தார். அதுக்கப்புறம் December 10 அவருடைய மறைவு நாள், அதாவது நினைவு நாள் அப்படிங்கிறதால அந்த நாளில் தான் பரிசு வந்து வழங்குறாரு. இவர் ஒரு சிறப்பான வேதியியலாளர் மற்றும் பொறியாளர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லையா. இன்றைக்கி புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், அதாவது நோபல் பரிசு. நோபல் பரிசு நம்ம சொல்கிறோமே, அது யாரோட நினைவாக வழங்கப்படுகிறது, என்றைக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு அப்படியே இன்றைய நிகழ்ச்சி நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியில் பயணித்த எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்து மற்றும் பாராட்டுகள். பதில் சொன்ன நேயர்களுக்கும், இல்லைங்க நான் ஒரு பாட்டோட மட்டும் தான் இணைந்திருந்தேன், பதிலாக சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இணைந்திருந்த எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். மறுபடியும் 8 உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம். சென்னை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரனுடைய குரலில் வைரமுத்துவோட வரிகளில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் அற்புதமான ஒரு பாடல் வந்து கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பார்டே வீவரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் எம்டி மருத்துவ பட்ட மேற்படிப்பிற்கான சேர்க்கை இம்மாதம் 10ஆம் தேதி வரை கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பெரம்பூரில் இன்று காலை லாரி மீது மோதி விபத்தில் இருவர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மின்சார ரயில் மோதியதில் வாலிபர் ஒருவர் உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஓய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் துணை சமரச தீர்வு மையங்களிலும் இம்மாதம் 30ஆம் தேதி வரை வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் தென்மண்டல் அணி வடக்கு மண்டல அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விறுவிறுன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.
3: நேரம் 8:03 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரஷ் ஆர் ரெயின்போ. ரஷ் ஆர் ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ்மொழி. மணி 8 ஆச்சுன்னா பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது, எங்ககிட்ட பாட்டுக்கும் பஞ்சமே கிடையாது. அப்படியே பரபரப்பாக வந்து சூப்பராக போயிட்டுருக்கிற அந்த லைஃப்குள்ளே அப்படியே கடைக்கடை போகக்கூடிய மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட்டில், கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஃபாஸ்ட் பீட்டில் அந்த மாதிரி அந்த சாங்ஸ்லாம் வந்து இந்த ஒரு மணி நேரம் வந்து அப்படியே கேட்டு வந்து நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அடுத்து 9 அது அதிபயங்கரமான ஃபாஸ்ட் பீட் சாங்லாம் வந்து கேட்டு எனக்கு ஃபாஸ்ட் பீட்டுக்குனே இருக்கிற ஒரு மணி நேரம் அது. இருந்தாலும் இப்போ லைட்டாக கொஞ்சம் ஏற்றி விடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் வழக்கமாக சொல்கிற மாதிரி தான். எப்போவுமே நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா, வெளியில் போகிறீங்க அப்படின்னா, மறக்காமல் முதல் விஷயமாக தலைக்கவசத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை டூ வீலர்லாம் போல நான் காரில் தான் போகிறேன் அப்படின்னா, காலை ஏறி உட்காந்தவுடனே முதல் வழியாக சீட் பெல்ட்டை வந்து போட்டுக்கோங்க. சாலை விதிகளை சரியாக கடைபிடிங்க. எல்லாருமே வந்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நேயர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து. நிகழ்ச்சியில் முதலாவது என்ன பாடல் வருது அப்படின்னா, மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்தால் வருது ஸ்னேகனுடைய வரிகளில். ரஞ்சித் மற்றும் சைந்தவி இணைந்து பாடிய பாடல் மணி சர்மாவுடைய சைலை கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போட்டுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for

0: 101.4 இங்க எல்லாமே இது உள்ள ரெயின்போ கேட்கலையா.
1: மாமா மாமா உன் பொண்ணு கொடு மாமா.

0: நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
1: புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
0: எஃப்எம் ரெயின்போ,
1: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
0: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.
2: பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து விஜய், யேசுதாஸ் மற்றும் ஸ்வேதா பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 8:16 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 தான் நம்ம அணிஞ்சிருக்கிறோம். என்ன நிகழ்ச்சினா ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருக்கோம். சூப்பரான பாட்டு, அதாவது வந்து உங்களை அப்படியே கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட் பீட்டில் கொண்டு போகலாமே அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த பாடல்கள் தான். சொன்ன மாதிரி தான், அதாவது இன்னிலிருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிகழ்ச்சியில் எல்லா நேயர்களும் பங்கு பெறணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அதுவும் இல்லாமல் புது நேயர்களுக்கும் வழிவிடணும் இல்லையா. அதனால் இன்றைய நாள் ஃபுல்லாக ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் பங்கு பெறலாம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நம்ம வந்து கேட்டோம். அதனால் நேயர்கள் வந்து திரும்ப திரும்ப நீங்கள் ரிப்பீட் ஆகாமல், அதாவது இப்போ நான் பண்ணேன், அடிக்காலில் பண்ணேன், சாயந்தரம் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ணாமல் இங்கே கூட சேர்ந்து நீங்களும் ஒத்துழைப்பை வழங்குங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜில்லா திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்து விவேகாவோட வரிகள் இமானுடைய இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: சிங்கம் திரைப்படத்திலிருந்து விவேகாவோட வரிகளில் தேவி ஸ்ரீ பிரசாத்துடைய இசையில் சூப்பரான ஒரு பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 8:27 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அற்புதமான பாடல்கள் எல்லாமே வந்து கேட்டு இணைஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸெல்லாம் எடுத்துக்காதீங்க, ஆனால் வந்து அட்வைஸ் பண்ணுவோம். என்னென்னா நல்ல விஷயம் தானே, அதாவது நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, காலையில் கிளம்பி போகிறீங்க, வெளியில் போகிறீங்க அப்படின்னும் போது சாலை விதிகளை மறக்காமங்க. இத்தனை முறை வந்து சாலை விதிகளை கடைபிடிங்க கடைபிடிங்க கடைபிடிங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஏன்னா அதுதான் இப்போதைக்கு நமக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு கண்டத்தை தாண்டி போகிற மாதிரி இல்லையா, அந்தளவுக்கு சாலையில் வந்து பாதுகாப்பாக போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா அந்த சாலை விதிகளை கடைபிடிக்கும் போது அது நமக்கு மட்டும் பாதுகாப்பு, நம்ம நினச்சிப்போம் இல்லையா, நான் கரெக்டாக போனால் நான் சேஃபாக போயிடுவோம் அவ்வளோதான், மற்றவங்க எப்படி அப்படிலாம் கிடையாது. நம்ம சேஃபாக போகிறது நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சரியாக போனால் நம்ம கூட வரவங்க, நம்ம பின்னாடி வரவங்க, நம்ம பக்கத்தில் வரவங்க எல்லாருடைய சேஃப்டியுமே வந்து நம்ம கையில் இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருமே நினச்சோம் அப்படின்னா எந்த ஒரு விதமான விபத்தும் வராது, எல்லோரும் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் தண்ணி வாட்டர் கேனில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப தேவை. இன்னைக்கு வந்து நிறைய நோய்களுக்கு தீர்வாக நீங்கள் போய் மருத்துவர்கிட்ட கூட போய் கேட்குறீங்க அப்படின்னா நிறைய பேர் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தண்ணியை நல்லா குடிங்க, தண்ணி குடித்தா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் தண்ணி அப்படியே அன்றைக்கி உடம்பு சரியில்லையா அப்போ மட்டும் குடிச்சிட்டு அப்படிலாம் கிடையாது, தண்ணி எப்போவுமே குடிங்க. நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கூட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வச்சுக்கோங்க, இந்த தண்ணியை நான் இப்போ எடுத்துகிட்டு போகிறேன், இன்றைக்கி இது ஃபுல்லாக நான் காலி பண்ணிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் மாதிரி வச்சு கூட கண்டிப்பாக தண்ணியை வந்து குடிங்க. நீங்கள் குடிக்கிறது இல்லாமல் சின்ன பசங்களாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ பள்ளிக்கூடங்களுக்கு போகிறவங்க இல்லை வந்து விளையாடிட்டு இருக்கவங்க அப்படி குடிக்காமல் விட்டுருவாங்க இல்லையா, அது மாதிரிலாமல் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி, சாப்பாடு எப்படி 3 வேளையும் சாப்பாடு ஊட்டி விட்டு சாப்பிட்டு தான் ஆகணுன்றமோ அதே மாதிரி தண்ணியும் கண்டிப்பாக குடிச்சுதான் ஆகணும். குழந்தைங்களுக்கும் வந்து நிறைய தண்ணி குடிங்க, நீங்களும் நிறைய தண்ணி குடிங்க, ஆரோக்கியமான வாழ்க்கையை எல்லாரும் சேர்ந்து வாழலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து தான் அருமையான ஒரு பாடல் வரப்போகுது. ஏ ரகுமான் இசையில் நாமுத்துக்குமார் வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: வேங்கை திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாதோடைய இசையில் விவேகாவோட வரிகளில் முகேஷ் மற்றும் சுசித்ரா பாடிய பாடலை கேட்டு முடித்தோம். நேரம் இப்போது 8:42 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நாம் அணிஞ்சிருக்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து சாலை விதிகள் பற்றி சொல்லிட்டீங்க, தண்ணியை பற்றியும் சொல்லிட்டீங்க, அடுத்து என்னதான் சொல்ல காத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க இல்லையா? அடுத்து வந்து இன்றைய நாள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கட்டும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இன்றைக்கி அந்த நாளை மகிழ்ச்சியாக நம்ம எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலயமாவும் நமக்கு அதிகமான மகிழ்ச்சி கிடைக்குது இல்லையா? அதனால் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் அவங்களும் மகிழ்ச்சி அடைவாங்க, நாமளும் மகிழ்ச்சி அடைவோம். அது மட்டும் இல்லாமல் இதன் மூலமாக பயன்பெறாங்க அப்படின்னும் போது அந்த உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாமே அப்படிங்கிறது தான். பெருசாக தேடி போய் நம்ம ஒரு உதவியை செய்யணும், உதவி செய்யணும் நான் யாருக்கு செய்யலாம் யாருக்கு செய்யலாம் அப்படிலாம் போய் தேடி போய் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயல்பாகவே நம்ம ஒரு நாளில் யாரோ ஒருத்தருக்கு நம்மளுடைய உதவி தேவைப்படும். பக்கத்தில் ஏதோ ஒன்று கேட்குப்பாங்க, இல்லை இப்போ ஸ்கூல் பசங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலேஜ் பசங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏ ஒரு பேப்பர் கூட ஒரு பெண்ணு கூட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களே, அது கூட ஒரு உதவி தான் நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ நம்ம அலுவலகத்தில் இருக்கிறோம், இல்லை வெளியே எதுனா ஒரு வேலை என்னால் முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா, உடம்பு முடியல, கொஞ்சம் செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த சின்ன சின்ன உதவிகளை நம்ம அவங்களுக்கு செய்யும்போது அவங்களுக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து உருவாகும் இல்லையா? எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த உதவி நீங்கள் சின்னதாக செய்கிற ஒரு உதவியை நாளைக்கு அவங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான சூழல்லையோ இல்லை வந்து மிகப்பெரிய உதவி தேவைப்படும் போதோ அவங்க அந்த பெரிய உதவியை பெருசாக நினைக்காம அன்னைக்கு அந்த ஒரு எமர்ஜென்சி காலத்தில் நமக்கு உதவி பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனால் அந்த பலனை எதிர்பார்த்து தான் நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. உதவி செஞ்சால் நம்மளுடைய சந்தோஷம் அதிகமாகும், நம்மளுடைய அந்த சந்தோஷத்துக்காக நம்ம உதவி செய்யலாமே அப்படிங்கிறதுக்காக கூட செய்யலாம். முடிஞ்சால் இன்றைக்கி ஒரு உதவியை நீங்களே போய் செஞ்சு பாருங்கன்னா இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது மற்ற நாளை விட அப்படிங்கிறத. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரலாறு திரைப்படத்திலிருந்து தான் ஒரு சூப்பரான பாடல் வருது, வைரமுத்துவோட வரிகளில் ஏஆர் ரஹ்மான், இசையில் நரேஷ் மற்றும் சௌமியா பாடிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
1: புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
0: எஃப்எம் ரெயின்போ,
1: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
0: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

தீபாவளி திரைப்படத்திலிருந்து நா முத்துக்குமாருடைய வரிகளில் கே கே மற்றும் ஸ்வேதா பாடிய பாடல் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில கேட்டு முடித்தோம். நேரமிப்போது 8:54 ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில் தான் நாம இந்த ஒரு மணி நேரமும் வந்து இணைஞ்சிருந்தோம். இந்த ஒரு மணி நேரம் நீங்க என்னெல்லாம் பாட்டு கேட்டு இணைஞ்சிருந்தீங்களோ அதெல்லாம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த பாட்டு உங்களுக்கு இன்றைய நாள் அப்படி சந்தோஷமா தொடங்குறதுக்கு உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் வந்து இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியிலேருந்து அப்படியே உங்களுக்கு டடபாவே வந்து சொல்லிக்கிறேன். நிகழ்ச்சியில் மறுபடியும் அடுத்து 10 மணிக்கு உங்களை வந்து சூப்பரான ஒரு கேமோடு வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக திமிரு திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் நாமுத்துக்குமார் வரிகளில் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் வருது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ்மொழி.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பார்ட் டி வெய்பரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் MD மருத்துவ பட்ட மேற்படிப்பிற்கு சேர்க்கைக்கான

கால அவகாசம் இம்மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பெரம்பலூரில் இன்று காலை லாரி மீது மோதி விபத்தில் இருவர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் செயலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட சமரச தீர்வு மையத்திலும் துணை சமரச தீர்வு மையங்களிலும் இம்மாதம் 30ஆம் தேதி வரை வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. துலீப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதி ஆட்டத்தில் தென்மண்டல அணி வடக்கு மண்டல அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள் ரெயின்போ ராப்
1: Rainbow Rap.

எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ். நிகழ்ச்சி ரெயின்போ ராப் நிகழ்ச்சி. வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிலா மாதிரி, ஒரு நாள் அளவில் கூடும், ஒரு நாள் குறையும், ஒரு நாள் காணாமலே போய்விடும். அதனால் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை பெரிதாக நினைக்காமல் அதற்கான தீர்வை நோக்கி நாம் நகர்ந்து அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு அதை சால்வ் பண்ணி நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை நாம் நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா ஒரு மனநிறைவான வாழ்க்கை கிடைக்கும். இதை நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துது. நாம் ஒவ்வொரு நொடியையும் நாம் என்ஜாய் பண்ணி நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடல்கள் எப்போவுமே நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும், பல நினைவுகளை கொடுக்கும். சூப்பரான பாடல்கள்லாம் காத்துட்ருக்கு. இன்றைக்கி ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்க போகிறது போபோ சாக்ஸி, ஹிப்ஹாப் தமிழா. அவங்களுடைய குரலில், ஹிப்ஹாப் தமிழாவின் வரிகளில், அவருடைய இசையில் தனி ஒருவன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

ஆண்மை அழித்து வகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து வகையைகள்

இனிமையான பாட்டோட நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம். நேரம் இப்போ 9:08 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததான் நாம் கேட்டு ரசிக்க போகிற அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், வைரமுத்து நரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டு இருக்கு. படையப்பா திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

தாலாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. சிங்கதலை போட்டு சிகரத்தில் ஏறு எம்பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா.

நேரம் 9:14 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 அட்டகாசமான பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அடுத்ததாக கேட்க போகிற பாடல் விவேகாவின் வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாத்தின் இசையில் வந்துட்டே இருக்குது. வீரம் திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல், கேட்டு ரசிக்கலாம்.

0: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்னாச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
1: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
0: Facebookல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ரூபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
1: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
0: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
1: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போன போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
0: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
2: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பாக்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ Facebookல ஒரு fake ID கிரியேட் பண்ணி வச்சு எல்லார்கிட்டயும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ. நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
3: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
4: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
3: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
4: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
3: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
4: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
3: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
5: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேரம் 9:20 ஆயிட்ருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க போகிற பாடல் ஹரிஹரன் அவருடைய குரலில், நான் முத்துக்குமாரின் வரிகளில், ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் வந்துட்டே இருக்குது. அயன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் வித்யாசாகர் அவருடைய குரல், அவருடைய இசையிலையும் ராஜலக்ஷ்மி அவங்களுடைய குரல்லையும் நாம் ஒரு பாடல் குருவி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க போகிற பாடல் ஏஆர் ரஹ்மான், கிறிஸி அவங்களுடைய குரலில், கார்கியின் வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில், எந்திரன் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 9:42 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் ஷில்பா ராவ், அனிருத் ரவிச்சந்தர் அவங்களுடைய குரலில், அருண்ராஜா காமராஜ் அவங்களுடைய வரிகளில், அனிருத் ரவிச்சந்தர் இசையில் சூப்பரான பாடலை ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து நாம் கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக நாம் கேட்டு ரசிக்க போகிற பாடல் ஏஆர் ரஹ்மான் குரலில், அவருடைய இசையில், வைரமுத்துவின் வரிகளில், பாம்பே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
1: புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
0: எஃப்எம் ரெயின்போ,
1: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
0: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

0: சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்ட கொட்டு கொட்ட போது தெரியுமா?
1: எதே ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
2: வாட், என்ன சொல்ற?
0: இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடி. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்கள் FM ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: நேரம் 9:51 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சியை, குறிப்பாக நாம் ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியை இப்போ நாம் கேட்டுட்ருக்குறோம். 11 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, பங்கேற்று பயன்பெறுங்கள். உங்களுடைய சந்தேகங்களோட கேள்விகளோட இப்போவே அந்த தொலைபேசி எண்ணையும் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. 0442986-00038. மற்றொரு தொலைபேசி எண் 0442952

2 0 5 5 4 இந்த தொலைபேசி எண்களில் உங்களுக்கு பண்ணைக்கும் இல்லத்திற்குமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நீங்கள் நேரடியாக தொலைபேசியில் உங்களுக்கான அந்த சந்தேகங்களுக்கான தீர்வை ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கேட்க போகிற இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பாடல், சங்கர் மகாதேவன் குரலில் வைரமுத்துவின் வரிகளை யார் ரஹ்மான் இசையில் வந்துட்டு இருக்கு பாபா திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்தோடனே உடனே போயிடலாம் இல்லையா, அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க, அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.

0: ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை கேட்டிருந்தோம். உங்களுக்காக பாடல்களை தேடி தேடி ப்ளே பண்ணிட்டுருந்தேன். நான் உங்கள் ஆர்ஜே மோகன் ராஜ் பழனி. நீங்கள் கேட்டுட்ருக்குறது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்போவுமே செம்மதூள். நேரம் காலை 10 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். நாட்டு மக்களின் சுகாதாரம், வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்காக சேவையாற்றும் பொறுப்பு மருத்துவ பட்டம் பெறும் மாணவர்களுக்கு உள்ளதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமர் திரு பாட் டி வெய்வரும் புதுதில்லியில் இன்று இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றனர். நாட்டில் சாலை விபத்துகளை தடுப்பதற்கு மக்களிடையே அதிக விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கடைமடை வரை தடையின்றி சென்றடைவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் MD மருத்துவ பட்டம் மேற்படிப்பு சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 10 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மின்சார ரயில் மோதியதில் வாலிபர் ஒருவர் உயிரிழந்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் மகளிர் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் சிறுமியிடம் பாலியல் சேண்டலில் ஈடுபட்ட நபர் ஒருவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரனுடன் இணைந்து ஓய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி செல்வம் ஆய்வு செய்தார். சென்னையிலிருந்து மதுரை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து பெரம்பலூரில் இன்று காலை லாரி மீது மோதி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1250 அதிகரித்துள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன்

பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா ஷாலிகா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துலிப் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் தென்மண்டல அணி வடக்கு மண்டல அணியை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03 ஆயிற்றுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. கெட் செட் கோ நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இணைவது நான் கே தமிழ் மொழி, மற்றும்
2: நான் உங்கள் ஆர்ஜே மோகன் ராஜ் பழனி.
1: கலையன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும், நாங்கள் சொல்லணே இல்லை. எப்படியும் நீங்கள் ரெண்டு பேர் தான் வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுவீங்க. என்ன காலஷம், நானும் அடுத்து 9 மோகன்ராஜ் வந்து உங்களை ஆட்டம் போட வச்சுட்டு இருந்தார் 9 to 10 வரைக்கும். இன்னைக்கு வந்து நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னா வார்த்தை விளையாட்டு தான். அந்த வார்த்தை விளையாட்டு எப்படின்னா, வழக்கமாக என்ன பண்ணுவோம், முதல்ல எடுத்து சொல்லுவோம், கடைசி எடுத்து சொல்லுவோம்.
2: வார்த்தைகளை நம்ம கவனமாக யூஸ் பண்ணுவோம், அதில் விளையாட வச்சுருக்கீங்களே.
1: அதே விளையாட்டாக பயன்படுத்துகிற சில வார்த்தைகள் அப்படி இருக்குல்ல, அந்த மாதிரி வார்த்தை விளையாட்டு அப்படி வச்சுப்போம்.
2: இப்படி நான் சொல்கிறேன், வார்த்தைகளை ரொம்ப கவனமாக வச்சு விளையாடுங்க அப்படின்னு நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறேன்.
1: நிச்சயமாக. அதனால் வந்து என்ன வார்த்தை விளையாட்டு அப்படின்னா, நாங்கள் வார்த்தை என்ன வார்த்தை அப்படிங்கிறத சொல்லிடுவோம், ஆனால் அந்த வார்த்தை தொடர்புடைய சில வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். ஆனால் அப்படியே ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்குள்ளவே அதை சுற்றி சுற்றிலாம் வரக்கூடாது, கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்குங்க சரிங்களா. அந்த மாதிரி வந்து வார்த்தைகளை கடை கடைன்னு சொல்லணும், எங்கே ஸ்டாப் ஆகுறீங்க அங்கே நீங்கள் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம்.
2: ஓகே.
1: ஆனால் இன்னிலேருந்து ஒரு
2: நான் சொல்கிறேன், கடை கடைன்னு சொல்லுங்கள் ஆனால் கொஞ்சம் யோசித்து சொல்லுங்க.
1: அதுதான் இன்னிலேருந்து ஒரு நடைமுறை அமலுக்கு வருது இல்லையா. என்ன அப்படின்னா, ஒரு நேயர் இன்னைக்கு நாள் முழுக்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் ஒரு முறை தான் பங்கு பெறணும்.
2: ஓகே ஓகே. ஏன்னா இது வந்து எல்லா நேயர்களும், நிறைய பேர் லைன் கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக நேயர்கள் நாங்களும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால நான் திரும்ப திரும்ப வரக்கூடிய நேயர்கள் மற்ற நேயர்களுக்கும் நம்ம வழிவிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அதனால புதிய நேயர்கள் நிறைய பேர் வந்து கலந்துப்பாங்க நிகழ்ச்சி.
1: நிச்சயமா. அதனால நீங்க என்ன பண்ணனாக்கா, இன்னைக்கு இப்ப எங்கிட்ட கால் பண்ணி பேசிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு சாயந்தரம் வரலயும் மறுபடியும் நீங்க யார்கிட்டயும் எந்த ஆர்ஜிகிட்டயும், உங்ககிட்ட தானே மேடம் பேசினா, அடுத்த ஆர்ஜிகிட்ட பேசுறேன் அப்படிலாம் இல்ல.
2: ஆனா ஷோ கேட்டு நீங்க
1: கேட்டு ரசிக்கலாம், தொடர்ந்து இணைஞ்சிருக்கலாம், நிறைய பேர் பேசவும் கேட்கலாம். இது வந்து நீ உங்களுடைய ஒத்துழைப்பு இது எங்களுக்கு தேவை அப்படிங்கறத வந்து கண்டிப்பா நம்ம சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியுடைய முதல் கால
2: நேயர்களாலதான் இது சாத்தியமாகும்.
1: கண்டிப்பா.
2: நிச்சயம் ஒத்துழைப்புன்றது ரொம்ப முக்கியம்.
1: கண்டிப்பா. அதனால வந்து நம்ம நேயர்கள் நீங்களும் நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படின்னா, அழைக்க வேண்டிய எண்கள் 2986-0038 அல்லது 2952-5454 அப்படிங்கிற இணைப்பு எண்ணோட நீங்க இணைப்புல வரலாம். நிகழ்ச்சியில முதலாவதா ஒரு பாடல் வந்து பாம்பே திரைப்படத்திலிருந்து தான் வருது. ஏஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்து உடைய வரிகள்ல சித்ரா பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: நேரம் 10:12 ஆயிடுச்சுக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட்ஸிட்கோ நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். கெட்ஸிட்கோ நிகழ்ச்சி முடிச்சுட்டு அடுத்து 11 மணிக்கு என்ன இருக்கு அப்படின்னா, பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள், அதாவது நேரடியாக தொலைபேசி மூலமாக அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்று கால் பண்ணி பயன்பெறலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். நீங்கள் வந்து அதனால் என்ன பண்ணனா, அடுத்த 1 மணி நேரத்துக்கும் நீங்கள் வந்து தயாராக இருக்கலாம்.
2: நிச்சயமாக அவங்க அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கேள்வியோடு உங்களுடைய சந்தேகத்தோடு எந்த நம்பரை தொலைபேசியில் நம்பரை நீங்கள் எடுத்து பேசணும் அப்படின்னா 0444-289-00-38 இந்த தொலைபேசி எண்ணுக்கும் நீங்கள் அழைக்கலாம். மற்றொரு தொலைபேசி எண்ணையும் குறித்து வச்சுக்கோங்க, 0444-295-2-0554 இந்த தொலைபேசி எண்ணுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு அதற்கான விளக்கத்தையும் தீர்வையும் ஆலோசனையும் பெற்றுக்கொள்ளலாம்,
1: நிச்சயமாக பெறலாம். இப்போ வந்து நம்ம நேயர்கிட்ட வந்து களையிட்டு போயிடலாம். என்ன அப்படின்னா, வார்த்தை விளையாட்டு தான். ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன், அதோட தொடர்புடைய நாங்கள் சொல்ற வார்த்தைக்கு தொடர்புடைய சில வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும்,
2: அழகான வார்த்தைகள்,
1: அதுக்குள்ளவே வச்சு உருளக்கூடாது அப்படிங்கறதா. அடுத்த நேயர் வணக்கம். முதல் நேயர்
2: சொல்லுங்க, யாருங்கன்னு பேசுறீங்க? கண்ணன் சார். கண்ணன் சாருக்கு என்ன வார்த்தை கொடுக்கலாமா?
1: உங்களுக்கான வார்த்தை முதல்ல வந்திருக்கீங்க, முதல் அழைப்புன்றதால இசை.
2: இசை இசைய பத்தி இல்லைங்க சார், இந்த இசை என்ற வார்த்தைக்கு தொடர்புடைய உங்களுக்கு நினைவு வரக்கூடிய வார்த்தைகளை ஒன்னொன்னா அப்படியே சொல்லிட்டே வாங்க. சார், இப்போ இசை அப்படின்னா புல்லாங்குழல்,
1: அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் அதோட தொடர்புடைய.
3: புல்லாங்குழல்,
1: நீங்க இசை கருவிகளை மட்டும்தான் சொல்லணும்னு கிடையாது
2: சார். இது என்னன்னா, சரி உங்களை வச்சு நாங்கள் இந்த இந்த இந்த ஒரு எப்படி போகலாம் அப்படிங்கிறத ஒரு எண்ணம், ஒரு ஐடியா எங்களுக்கு கிடைச்சது. என்னென்னா, இசை அப்படிங்கிறப்போ இந்த இசையை ஒரு 360 degrees நீங்கள் வேறு வேறு தலைப்புகளையும், இப்போ இசை அப்படின்னா இசை தொடர்பான நபர் பேரும் சொல்லலாம், இசை கருவிகளை சொல்லலாம், ஒரு பாட்டுன்ற வார்த்தை சொல்லலாம், அந்த மாதிரி.
3: அப்படியா? சம்மந்தப்பட்டது
2: பாடகரே, ஒரு பாடகர். இப்போ இசை
3: அப்படின்னா
1: வணக்கம்.
2: சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க சார்?
3: ராயப்பேட்டை வெங்கட் சார்.
2: வெங்கட் சார், ராயப்பேட்டை. சொல்லுங்க.
3: ஒரு கன்ஃபியூஷன், அதனால தான் ஒரு பிரேக்.
1: பரவாயில்ல, பெரியா இருந்தாலும் மொழியா இருந்தாலும் உங்களுக்கான வார்த்தை காற்று.
3: காற்று, காற்று, வேகம், மழை, பனிக்காற்று, குளிர்காற்று, வாடை காற்று.
1: காற்றுனா இது. அப்புறம்
3: அப்புறம் புயல் காற்று, அப்புறம் வெண் மேகம்.
1: காற்று அப்படிங்கிற வார்த்தையிலே எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க இல்லையா
2: சார், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவார். அப்புறம் சார்,
3: மழை சொல்லியாச்சு,
2: மழை சொல்லியாச்சு,
3: வெள்ளம்,
2: வெள்ளம், ஓகே. காற்றுல இருந்து இப்ப மழைக்கு மாறி வெள்ளம் வந்துட்டீங்க.
3: வெள்ளம் வந்துட்டு அதுல இருந்து கரைய கடந்துறோம், அந்த புயல் வந்து கரைய கடந்து அப்படியே அமைதியாயிடும்.
2: அப்பா அப்பா அப்பா, சூப்பர் சார்,
1: நன்றி, வாழ்த்துக்கள் சார், நன்றி,
3: நன்றி, நன்றி.
1: அதாவது புயல்லாம் இந்த மாதிரி பனிக்காற்று புயல் காற்று அந்த மாதிரி சொல்லக்கூடாது, காற்றுனா இவ்வளோ நிறைய இருக்கு. இப்போ காற்றோட தொடர்புடையது வந்து விசிறி, மின் விசிறி கூட சொல்லலாம் இல்லையா, மின் விசிறி சொல்லலாம். அதன் பிறகு நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் சொல்லலாம். அதை விட்டு அதாவது புயல் காற்று பனிக்காற்று அப்படி அந்த காற்றுன்ற வார்த்தையே வரணும் அப்படின்னு பொருள் கிடையாது, அது தொடர்புடைய எந்த வார்த்தைகளை வென்றுமானாலும் சொல்லலாம்.
2: ஓகே,
1: இப்போ நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா மோகன்?
2: நிச்சயமாக.
1: பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து, பொன்னியின் செல்வன் 2 ஒரு பாடல் அற்புதமாக வருது, இளங்கோ கிருஷ்ணனுடைய வரிகளில் ஏ ரகுமான் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: பத்து மணி 22 நிமிடம் ஆயிற்றுக்கு ரெயின்போ பண்பலை 101.4 கெட்செட் கோ நிகழ்ச்சியில் தான் நம்ம அணிஞ்சிருக்கோம். கெட்செட் கோ நிகழ்ச்சியில் ஒரு வார்த்தையை நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுப்போம். அந்த வார்த்தையோடு

0: தொடர்புடைய வெவ்வேறு வார்த்தைகளை நீங்க சொல்லணும். அதாவது அந்த வார்த்தை அடிப்படையை வச்சு அதுக்குள்ளவே சுத்தாம வேற வேற வார்த்தைகளை தான் வந்து நீங்க சொல்லணும். இந்த ஒரு மணி நேரம் அந்த மாதிரியான விளையாட்டோடு தான் இணைஞ்சிருக்க போறோம். அது மட்டும் இல்லாம 11 மணிக்கு பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நேரடியாக தொலைபேசி நிகழ்ச்சியில் நீங்க பங்கு பெற்று தாராளமாக பயன்பெறலாம். இப்போ நம்ம கூட இருக்கிற காலர் யார், எங்கிருந்து அப்படின்னு கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம். தமிழ் மொழி மேம் மோகன்ராஜ் சார், எதுக்கணிய காலை வணக்கம். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார்.
1: நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்கே மோகன்ராஜுக்கும் தமிழ் மொழிக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் சார். சிங்கச்சோழன் சார்
2: சொல்லுங்க சார், உங்களுக்கான வார்த்தை சொல்லிடலாமா?
1: ஆ சொல்லுங்க சார்.
2: கடல்.
1: கடல், மீன், கப்பல், படகு, பாய்மர போட்டு, அப்புறம் கடல் விளையாட்டு, திமிங்கலம், டால்பின், பாசி, கடல் பாசி.
0: கடல்னா கடல்னு ஒரு திரைப்படம் இருக்கே, அது ஞாபகம்
1: இல்ல. கடல் திரைப்படம் வேற. என்ன மேம், காத்து தாழ்வு மண்டலம் வரும்.
2: ரொம்ப அழகா விளையாடுங்க சார்.
1: நன்றி நன்றி மேம்,
2: சூப்பரா விளையாடுங்க.
0: நன்றி, வாழ்த்துக்கள் சார். அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருத்தணி தமிழ் இந்தி.
2: தமிழ் இந்தி திருத்தணி. ஓகே சார், சொல்லுங்க சார்,
0: உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
3: சொல்லுங்க.
0: வானொலி.
3: வானொலி. சவுண்ட் பாக்ஸ்.
2: ஆ ஓகே.
3: காது.
2: ஆ
3: காற்று.
2: காற்று. ஓகே.
3: சிக்னல்.
0: வானொலியில இங்க சிக்னல் காற்றுல
2: அலைவரிசை அவர் சொல்றாரு.
3: சூப்பர்
2: சார், நன்றி சார்.
3: பாட்டு.
2: பாட்டு. இசை.
3: பாட்டு ரெண்டு ஒண்ணுதான்.
2: ஓகே நன்றி சார், ரொம்ப அழகாக விளையாடுனீங்க.
0: நன்றி சார். இதே மாதிரி நேயர்களாக்கே நீங்களும் பங்கு பெறலாம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஜென்டல்மேன் திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4.

0: கண்ணம்மா
1: கண்ணம்மா.
2: என்னங்க
1: குழந்தை என்ன பண்றான்?
2: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
1: ஹோய் பாப்பா, தங்க பிள்ளை, இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
2: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
1: கண்ணம்மா, நான் சொல்லியிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில் அமையுமா.
2: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
1: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள் இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 10:30 ஆயிருச்சு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட்செட் கோ நிகழ்ச்சியில் தான் நம்ம நினைச்சிருக்கிறோம்.
5: இன்னைக்கு நாம வார்த்தைகளோடு கவனமாக விளையாடுற விளையாட்டை நாம இன்னைக்கு விளையாடிட்டு இருக்கோம். குறிப்பாக நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம், அந்த வார்த்தை தொடர்புடைய பல வார்த்தைகளை நீங்கள் அழகான தமிழில் நீங்கள் சொல்லலாம்.
4: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் யார் எங்கிருந்து? வணக்கம்.
6: வணக்கம்,
5: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்கள்? ஓகேங்கம்மா, உங்களுக்கான வார்த்தை வந்து புத்தகம்.
6: புத்தகம் வந்து பேனா, பென்சில், நோட்புக், மை டேபிள், பள்ளிக்கூடம், மாணவர்கள், ஆசிரியர்,
5: ஆசிரியர்
6: இது எழுத்துக்கள்.
5: எழுத்துக்கள், சூப்பர்மா.
4: நீங்க பேனா பென்சில் எல்லாம் சொல்லும் போது நான் கூட நான் எதிர்பார்த்த சிலதெல்லாம் வரலையே நினைச்சேன், சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க, நன்றி.
6: எழுத்து, வாக்கியம்,
5: வாக்கியம், சூப்பர்மா.
6: ஓகேமா,
5: நன்றி. அடுத்த நேயர் கூட இதே வார்த்தையை கொடுக்கலாம்.
4: அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் மேடம், வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு தான் வரணும்னு நீங்க அறிவிச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வரவேற்கிறேன், வாழ்த்துக்கள். அது எல்லா புதுமையருக்கும் நல்ல ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கீங்க.
4: நிச்சயமா, நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
7: சந்தோஷம், ஆனா வந்து மேடம் அதை ஃபாலோ பண்ணணும். அந்த அரப்பணம் கலா காட்பாடி சந்திரசேகரன் வராங்க பாருங்க, அவங்க வந்து மாதிரி தெரியும் வந்து கரெக்டா காலைல 9:00 இருந்து நைட்டு 8:00 வரைக்கும்
5: உங்களுடைய பெயர் சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம்.
7: இல்ல அதனால வந்து நான் இதை சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நீங்க இனிமேல் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க அவங்களெல்லாம்.
4: நிச்சயமா, நீங்க கேம்ல விளையாடலையா இப்ப?

0: திருப்பத்தூர்
1: சிவகுமாரா?
2: திருப்பத்தூர் பீமகுளம்.
1: நன்றி சார். உங்களுக்கான கேம் வார்த்தை வந்து என்னன்னா புத்தகம். அதே தான், ஏன்னா அதுல இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு, முக்கியமான சில வார்த்தைகள்லாம் இருக்கு.
2: புத்தகம் இன்னும்
3: உங்களால ட்ரை பண்ண முடியும்னா சொல்லுங்க, இல்லைன்னா வேற வார்த்தை சொல்றேன்.
2: ஆசிரியர்கள், மாணவர்கள், பள்ளிக்கூடம்,
3: நூலகம். இந்த மாதிரி ஒரு அழகான வார்த்தைகள் கிடைக்கணும் தான் சார் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சூப்பர் சார்.
2: நூலகம், அடுத்து வந்து
3: ஒரு வேண்டுகோள், அதாவது நம்ம ஒரு பிராண்ட் நேம் இனிமேல் நேயர்கள் நீங்க தவிர்த்து இது தொடர்பான பொது வார்த்தைகள் நீங்க சொல்லலாம். அடுத்தது,
1: ஹலோ, இணைப்பிலிருந்து போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில அடுத்ததான் ஒரு பாடல் ஒன்னு கேட்டுட்டு வந்துடலாம். காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து தான் ஒரு அழகான பாடல் வருது, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 10:41 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் நம்ம அமைஞ்சிருக்கிறோம். கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வார்த்தை விளையாட்டை தான் விளையாடிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம மோகன்ராஜ் சொல்லுவார், இப்போ கவனமான வார்த்தை விளையாட்டு.
2: ஆமாம், ஏன்னா நம்ம கவனமாக வார்த்தைகளை கையாளணும். அதாவது நம்ம வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல மூளையில் நம்ம யோசித்து இதை சொல்லலாமான்னு தான் யோசிக்கணும். ஆனால் அதுக்கான நேரத்தை கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்துக்கணும். அதுக்குள்ளே யோசித்து இது சரியான வார்த்தைன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். அதுதான் ப்ராக்டிஸ். அதுக்குன்னு ரொம்பவும் யோசிக்க, ரொம்பவும் அந்த டைம் அதிகமாக எடுத்துக்கூடாது.
1: மோகன்ராஜ், நீங்களும் நிகழ்ச்சியில பங்கு பெறணும் அப்படின்னா அழைக்க வேண்டிய எண்கள் 298-6-0-3 அல்லது 299-5-2-5-5-4 அப்படிங்கிற இணைப்பு என்னோட இணைப்புல வரலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
1: நல்லமா இருக்கீங்களா சார்?
3: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்
2: சார். உங்களுக்கான வார்த்தை சொல்லலாமா?
3: ஆமா ஆமா, கொடுங்க ஐயா.
2: சார், உங்களுக்கான வார்த்தை வந்து நடனம்.
3: நடனம், ஆட்டம்.
2: ஆட்டம்,

0: கொண்டாட்டம்.
1: கொண்டாட்டம், சூப்பர் சார்.
0: நடன இயக்குனர் கதாநாயகன், கதாநாயகி, அப்புறமா இசை. ஆமா, இசை இருந்தா தான் நடனம் வரும். அதுக்கப்புறமா வந்து குச்சிப்பொடி, கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், அது வேற என்ன இருக்கு?
1: இன்னும் வேற வேற கோணங்களையும் யோசிங்க சார். மழையில ஆட்டம்
0: போடுவாங்கதான் பெரும்பாலும் ஆட்டம் போடுவாங்க. அப்புறமா வந்து இது களியாட்டம் அப்படின்னா இந்த டிஜே பார்ட்டி.
1: ஓகே ஓகே,
2: அப்படி நடனம். அதோட அப்படி வேற எதனா கூட சொல்லலாம். நம்ம நடனம் எங்கெல்லாம் ஆடுவாங்க, வேற எந்த மாதிரியான நடனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்?
1: குச்சிப்புடி
2: அவங்க பாட்டு கேட்ட உடனே குச்சிப்புடி தாண்டி
1: ஆட்டம்.
2: ஆமா, வாழ்த்துக்கள். நன்றி சார், நிறைய கண்டுபிடிச்சீங்க.
1: நன்றி.
2: அடுத்து நீங்கள். வணக்கம்.
3: வணக்கம்,
1: சொல்லுங்க. யார் யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: சாப்பாட்டோட தொடர்புடைய வார்த்தைகள் வெவ்வேறு. இப்ப சாப்பாடு எங்க இருந்து கிடைக்குது அந்த மாதிரி எல்லாம் கூட சொல்லலாம்.
1: அரிசி, விவசாயம். நீங்க எங்க இருந்து கிடைக்கணும்னு அவங்க புடிச்சிட்டாங்க. மண்வளம், ஓகே.
3: மழை,
1: தண்ணீர்,
3: உரம்.
1: அவங்க விவசாயம் பண்ணவே ஆரம்பிச்சுட்டாங்க.
3: உணவகம்,
2: மறுபடியும் உணவுல வந்துட்டாங்க. நன்றி. இதே மாதிரிதான் எளிதான வார்த்தைகளை கொண்டு அழகா வார்த்தையை வந்து அழகான வார்த்தைகளை கையாண்டு, மோகன் ராஜ் சொன்ன மாதிரி சரியான வார்த்தைகளை கையாண்டு விளையாடிட்டு இருக்காங்க நேயர்கள் எல்லாருமே. நேரம் 10:45 ஆயிட்டு இருக்கு. 11 மணிக்கு நம்ம பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில நீங்க வந்து கலந்துகிட்டு கண்டிப்பா பயன்பெறலாம். இப்ப ஒரு பாட்டு கேட்டுடலாமா மோகன்?
1: நிச்சயமா.
2: ருத்ரன் திரைப்படத்திலிருந்து தான் பாட்டு வருது. கண்ணதாசனுடைய வரிகள்ல நித்யஸ்ரீ வெங்கடரமன் அவங்க பாடியிருக்காங்க, சத்யபிரகாஷ் இணைந்து பாடியிருக்கிறாங்க. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
1: புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
0: எஃப்எம் ரெயின்போ,
1: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
0: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

0: நேரம் 10:51 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கட்ஸ் அட் கோ நிகழ்ச்சியை விளையாடிட்டு இருக்கோம். நாம தமிழோடு சேர்ந்து கவனமாக விளையாடுற விளையாட்டு தான் இது. குறிப்பாக ஒரு வார்த்தை நாங்கள் சொல்லுவோம், அந்த வார்த்தை சம்பந்தமான வேறு வேறு டைமென்ஷனில் உங்களுக்கு என்ன தோன்ற விஷயங்களை வார்த்தைகளை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். 0444-298-6-0038 இன்னொரு தொலைபேசி எண் 0444-9-5-2-0-5-4. அடுத்ததாக யார் எங்கேருந்து இணைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் சார், வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருவிட்டூர் பத்மாவதி. நல்லா இருக்கீங்களா ரெண்டு பேரும்?
0: நல்லா இருக்கிறோம்மா,
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாளைக்கு
2: வரலாம் சரியா?
1: சொல்லுமா.
2: உங்களுக்கான வார்த்தை
0: என்ன அப்படின்னா மரம்மா. மரம் சம்பந்தமா ஏதாச்சும் சொல்லுங்க பாக்கலாம், என்னென்ன தோணுதோ.
1: மரம் மரமா? அந்த ராவல வர்ணம்.

0: அப்படி எல்லாம் இல்ல. மரம்னா மரத்து மூலமா கிடைக்கக்கூடிய பொருள் சொல்லலாம். மரம் மூலமா என்ன கிடைக்குது அப்படி சொல்லலாம்.
1: புரிஞ்சுட்டாங்க. சொல்லுங்கம்மா.
2: மாங்காய் மரம், மாங்காய் காய்க்கும்.
1: அப்புறம்
0: தேங்காய் மரத்துல
2: புளி காய்க்கும். தென்னை மரத்துல இளநீர் காய்க்கும்.
1: சூப்பர்.
0: தென்னை மரத்துல தேங்காய் கூட காய்க்கும். என்ன மரம் பெயரா சொல்லக்கூடாது. மரத்தோட தொடர்புடைய வேற வேற இப்போ கதவு செய்வாங்களா, செய்வாங்கல்ல மரத்துல எல்லாம், அந்த மாதிரி மரத்து மூலமா வேற என்ன பொருள் கிடைக்குது அது சொல்லலாம். இல்ல அது மூலமா
2: கதவு செய்வாங்க.
1: நீங்க என்ன வேணா கேளுங்க, நான் பதில் சொல்றேன்றாங்க. சொல்லுங்கம்மா. வேறம்மா,
2: வேப்ப மரத்துல அருவாள் செய்வாங்க.
1: வேப்ப மரத்துல
0: இதுக்காகவே ஒரு ஷோ பத்மாமாக்காகவே நம்ம வைப்போம். என்னென்ன மரத்துல என்ன தயாரிக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக. அடுத்த நேயர் வணக்கம். கோபி சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். உங்களுக்கான வார்த்தை என்ன வார்த்தை கொடுக்கலாம் அப்படின்னா வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அவசியமான ஒண்ணு, நீர். ஹலோ சார், கேக்குதுங்களா? உங்களுக்கான வார்த்தை நீர். நீர்.
3: நீரா?
0: ஆமா. கட கட கடன்னு சொல்லணும் பாக்கலாம்.
1: சார் உங்க டாபிக் நான் இப்படி சொல்ல பாருங்க, பறவைகள் சம்பந்தமா நிறைய வார்த்தைகள் சொல்லுங்க.
0: ஹலோ,
1: நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப நன்றிங்க சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில எல்லா நேயர்களும் கலந்துட்டீங்க, குறிப்பா கண்ணன் சார், வெங்கட் சார், சிங்கச்சோழன், திருத்தணி தமிழேந்தி, பத்மா, தேவராஜ், திருப்பத்தூர் பீமக்குளம், சிவகுமார், காட்பாடி சந்திரசேகரன், பெரும்பாக்கம் வனஜா, பத்மா,
0: குயில்
1: கோபி, இங்கே எல்லாருமே கலந்துட்டீங்க. இன்னைக்கு நீங்கள் நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சியில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
0: கண்டிப்பாக இவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியில் நீங்கள் அப்படியே அடுத்து ஒரு மணி நேரம் மறுபடியும் மோகன்ராஜ் வந்து தொடருவார். ஆனால் நான் வந்து உங்ககிட்ட வந்து இன்றைக்கி அப்படியே வந்து டட்டா வவாய் வந்து சொல்லிக்கக்கூடிய நேரமும் வந்தாச்சு அப்படிங்கிறதால இந்த ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பாட்டு கூட இணைஞ்சிருந்த எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஒரு மணி நேரம் லைன் கிடைக்கல அப்படின்னு கவலையப்படாதீங்க. இன்றைய நாள் ஃபுல்லாக ஏற்கனவே பேசினாங்க, திரும்ப பேச மாட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாக லைன் ட்ரை பண்ணி அழகாக வந்து பேசலாம். அடுத்து 11 மணிக்கு பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி இருக்குது, அதுலேயும் கலந்துக்கிட்டு நீங்கள் பங்கு பெறலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி.
1: இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே எப்பவுமே சம தூளு.
0: நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு இருந்தது நான் கே தமிழ் மொழி. மற்றும்
1: இன்னும் அடுத்த ஒரு மணி நேரமும் இருக்க போறது நான் உங்க ஆர்ஜி மோகன்ராஜ் பழனி.
0: நிகழ்ச்சியின் நிறைவாக குரு திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்து வைரமுத்தோடு வரிகளில் ஏ ரஹ்மான் இசையில ஸ்ரேய கோஷல் மற்றும் உதய் மழும் தற்பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்ட போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.8% அதிகரித்துள்ளது சாதனையாகும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மருத்துவ கல்வி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் அறிவுசார் சொத்துரிமை அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. சிவில் விமான போக்குவரத்து துறையில் உரிமங்களுக்கான விதிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பள்ளி கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து மத்திய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்படும் கடனுதவியை அதிகரிப்பது குறித்த உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் இன்று மும்பையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒலிம்பிக் மற்றும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் சென்னையில் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் தவிக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம்சாட்டியுள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஃபைரோஸ் ஜைதி தங்கப்பதக்கம் வென்றார். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சிராக் பரிதா, ஹரிஷ் மைத்லி ஸ்ரீகுமார் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் மற்றும் அஷ்மிதா சாலிஹியா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எல்லாருக்கும் வணக்கம். நேரம் 11:03 ஆயிட்டுருக்கு. இது எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி, பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, பங்கேற்று பயன்பெறுங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, குறிப்பாக விவசாயம் தொடர்பாக, உங்கள் வீட்டு தோட்டத்தில் வச்சிருக்கிற செடிகள் தொடர்பாக உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அதற்கான தீர்வை ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள 044-2-9-8-6-0-0-3-8 இந்த தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு தொலைபேசி எண் 044-2-9-5-2-0-5-5-4 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். அது மட்டும் இல்லாமல் நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். ஏற்கனவே நீங்கள் கெட்ஸ் அண்ட் கோ நிகழ்ச்சியிலையும் நிறைய நேயர்கள் நீங்கள் கலந்துட்டுருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒரு நேயருக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா எல்லா புது நேயர்கள் நிறைய பேர் வராங்க. எங்களுக்கு லைன் கிடைக்கல அப்படின்னு அவங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க. அதனால் எல்லாருக்குமே, எல்லா நேயர்களுக்குமே நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு பேசலாம். அதனால் ஏற்கனவே 10 வந்த நிகழ்ச்சிகள் இப்போ நீங்கள் நேயர்கள் வந்து 11 கால் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டையும் உங்களுக்காக வச்சுக்கிறோம். நம்ம கூட சரவணன் சார் இணைஞ்சிருக்காரு. சார், வெல்கம் சார்.
2: தம்பி வணக்கம். மோகன்ராஜ் பழனிக்கு வணக்கம். அவர் சொன்னது போல் அந்த ஒரு சின்ன வேண்டுகோள் தான் அது. அந்த வேண்டுகோளை நம்ம எல்லோரும் கடைபிடிப்போம். புது நேயர்கள் நிறைய பேர் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அவங்க பேசுனா நமக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். ஆஹா, இன்றைக்கி நம்ம ரேடியோவில் பேசிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வரும். அதனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருவோம். அவர் சொன்ன நம்பர்களை தொட்டு வாருங்கள். இது பண்ணுக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியினையும் முதல் நேயர் வணக்கம்.
1: வணக்கம், லைனில் இருக்கிறீங்க?
3: ஹலோ, வணக்கம் சார். நான் கூடலூர் இருந்து மணி பேசுகிறேன்.
2: கூடலூர் மணி, அடியில வேர்லயும் போடலாம், அல்லது யூரியாவை தண்ணில கரைச்சு மேலையும் தெளிக்கலாம். ரெண்டு வேளை செய்யுங்க.
3: நிறைய
2: அங்கங்க ஒரு ஊர் இருக்கு. சரிங்க, சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து முடிஞ்சால் நிறைய தழைச்சத்து, அந்த தழைச்சத்து உரம் யூரியா போடுறீங்களோ அது கூட சேர்த்து, இயற்கை உரம் சாணி குப்பையும் சேர்த்து போடுங்க.
3: உங்களுடைய
2: பலன் நல்லாயிருக்கும். 50 வச்சு பராமரிக்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். மல்லி செடி, சரிங்க, சரிங்க. வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம் வானொலி.
4: ஹலோ.
2: ஹலோ,
4: வணக்கம் ஐயா. திருவள்ளூர்ல இருந்து டெல்லி பேசுறேன்.
2: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
4: வணக்கம் ஐயா. இயற்கையின் தூதுவர் ஐயா அவர்களுக்கும், நம்ம பழனிவேல்ராஜ் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க சார்.
4: ஐயா, வேற ஒண்ணு இல்லையா, அந்த இது நம்ம அந்த பசுமை இது சொன்னீங்களா முன்ன நம்ம ப்ரோக்ராம்ல.
2: என்னதுங்கய்யா? எந்த காய்கறி வேணா எப்ப வேணா போடலாம் ஷேட் நெட்டுக்குள்ள. ஏன்னா அது வந்து ஒரு கண்ட்ரோல்டு கண்டிஷன் அது. அதனால அந்த அதுக்குள்ள நீங்க எப்ப வேணா எந்த பயிர்கள், காய்கறி செடிகள் வேணா சாகுபடி பண்ணலாம். ஒன்னே ஒண்ணு,

கொடிவகை காய்கறிகள் இருக்குல்ல, பொடலங்காய், வரக்காய், அதுக்கு மட்டும் கொஞ்சம் அது எக்ஸெப்ஷன், அது மட்டும் இந்த இதுக்குள்ள வராது. மற்ற செடிகள் சாதாரணமா செடி வச்சு வளர்ற தக்காளி, கத்தரி, அதெல்லாம் நீங்க தாராளமா அந்த ஷேட் நெட்டுக்குள்ள வச்சு வளர்க்கலாம். பொதுவா சித்திர மாசத்துல எந்த பயிரும் சாவடி பண்றதை அவாய்ட் பண்ணுங்க, காரணம் வெயிலுடைய வேகம் ரொம்ப கடுமையா இருக்குல்ல.

0: மரம் மட்டைகள் அதிகப்படுத்தணும், வேற ஒண்ணு இல்ல.
1: நீங்க கேட்டு ரெயின்போ 101.4, இது உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, பங்கேற்று நீங்கள் பயன்பெறலாம்.
2: ஐயோ, ஏண்டா இப்படி கத்துற? என்னடா, என்னதான் வேணும் உனக்கு?
3: என்ன பெத்து தாளாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்த உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்?
2: போன பிறந்த நாளுக்கு இதே மாதிரி லென்த்தியா ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு செடி நட்டியே, அது மரமாயிருச்சா? சும்மா பேருக்கு மரத்தை நட்டுட்டா மட்டும் போதாது, அதை வளர்க்கணும். போய் அதை செய் முதல்ல.
3: ஓகேமா, இந்த பர்த்டேக்கும் ஒரு செடி நட்டு, ரெண்டு செடியும் பராமரிச்சு மரமா வளர்க்கறது என் கடமை.
2: மரம் நடுறது எவ்வளவு முக்கியமோ அது வளர்க்கிறதும் அவ்வளவு முக்கியம்.
4: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: இது பண்டைக்கு மில்லத்திற்கும் ஆலோசனைகள் நிகழ்ச்சி. வியாழக்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சி ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் அடுத்த நேயர் புது நேயர் யார், எங்கிருந்து
3: அப்படின்னு நினைக்கிற நேயர்கள் நீங்கள் ஃபோன் எடுத்து 0442986008 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 0444295205554 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. அஞ்சு வருஷம் வச்சீங்கன்னா நிரப்ப வளர்ந்துருக்கணுமே. எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு?
4: கொஞ்சம் வளர்ந்துருக்கணும் சார். கொஞ்சம் வளர்ந்துருக்கு, ரொம்ப வளரல, மேல போல.
2: ஆனா பச்சை இருக்கு.
4: பச்சை
2: இருக்கு. அப்ப வேர் பகுதியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். வேர்ல, வேர்ல, தென்னம் வேர்ல ஏதாவது வேர் பூச்சி இருக்கும், இல்லாட்டினா கரையான் இருக்கும், அது மாதிரி ஏதாவது பூச்சி தாக்குதலினுடைய வேகம்.

0: இருக்கும் அந்த இடத்துல. என்ன பண்ணுங்க, வேர் வேர் பகுதியில் நிறைய ஒரு 2 கிலோ அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கு போடுங்க. வேப்பம் புண்ணாக்கு 2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு. அது கூட கொஞ்சம் இயற்கை உரம், சாணி குப்பை அல்லது மண்புழு உரம் இதெல்லாத்தையும் கலந்து அதில் போட்டு அந்த தென்னம்புள்ளையை சுற்றி போடணும். ஒரு ஒரு அடி விட்டு போடணும். போட்டு நல்லா கொத்தி விடணும். கொத்தி விட்டு அப்புறம் தண்ணி விடணும். இதை செய்யுங்க. இப்போ ஒரு முறை செய்யுங்க. ஒரு வாரம் 10 நாள் பொறுத்து இன்னொரு முறை செய்யுங்க. நிச்சயமா அந்த வேப்பம் புண்ணாக்கினுடைய கசப்பு உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய வேர் பூச்சியோ அல்லது நூறு புழுவோ அல்லது கரையானோ எது இருந்தாலும் அதை கட்டுப்படுத்திடும். அதுக்கப்புறம் உங்க இது வளரும். ஒண்ணு, இது வரைக்கும் நீங்க இந்த 5 வருஷத்துல ஏதாவது அந்த தென்னம்புள்ளிக்கு ஏதாவது உரங்கரம் கொடுத்துருக்கீங்களா? அப்புறம் நாம மட்டும் 3 வேளை சாப்பிடுறோமே. மருமகளை விட்டு செய்ய சொல்லுங்க. இப்போ கூட ஒரு நம்ம இதில் ஒரு சின்ன ஒரு ஒரு ஜிங்கிள் மாதிரி ஒன்று போட்டாங்க. மரக்கண்ணை நட்டா மட்டும் போகாது, அதை வளர வைக்கணும், மரமாக்கணும். அது மாதிரி தென்னம்புள்ளையை வச்சா மட்டும் போகாது, அதுக்கு தேவையான சத்தை கொடுக்கணும். சாணி குப்பை மண்புழு உரம் வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் கலந்து அப்பப்போ வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் என்ன, அள்ளி போட்டு வேப்ப முன்னாக்கு மட்டும் நல்லா வேப்ப முன்னாக்கா 2 கிலோ வைங்க. வாங்கி போட்டு நல்லா சுத்தியிலும் போட்டு கொத்தி விட்டு அப்புறம் தண்ணி விடணும். அப்பதான் அந்த கசப்பு உள்ள இறங்கும். சரியா?
1: ரொம்ப நன்றி சார்.
0: நன்றிமா, நன்றிமா. நிகழ்ச்சியினே மடுத்த நேயர் வணக்கம். வானொலி
2: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லதை சொல்லி நல்லதை வளர்ப்போம்.
0: ஓ சொல்லுங்க
2: சார். அந்த இது அந்த அந்த பூச்சி அந்த வேப்பங்கன்று உங்களுக்கு சொல்லியிருந்தோம்ல, அந்த அந்த மலை வேம்பு வந்து ஒரு பக்கத்து உன்னது அப்படியே கருகி போயிருக்கு, இன்னொரு பக்கத்து இடம் மாற்றி வச்சாலும் அது அப்படியே சார் இருக்கு. அது அதை கண்டு தூக்கி போட்டு வேற கண்டு வச்சிடலாமா? திரும்ப அதே பண்ணலாமா சார்? இல்ல வச்சாலும் வரப்பட்டுக்க.
0: வேப்பங்கன்னா மலை வேம்பா?
2: மலை வேம்பு
0: பச்சை இருக்கா? ஆமா, மரத்துல
2: கசப்பு உள்ள இறங்கட்டும்.
0: மரக்கூழ் தயார் பண்றதுக்கு சவுக்கு, யூகலிப்டஸ், மூங்கில் இந்த மாதிரி மரப்பயிர்கள்லாம் சாவடி பண்ண சொல்கிறாங்க. அதில் மலை வேம்பும்
2: ஒன்று,
0: அதனால் அது தாராளமாக சாவடி பண்ணலாம். பிளெயின்ஸில் சமவெளியில் எங்கே வேணும்னாலும் வரும், அது நல்லா வரும். மிக சாதாரணமான ஒரு மரம் அது, நம்ம வேம்பு மாதிரி, வேப்ப மரம் மாதிரி அது. ஆமாங்க. வேப்ப மரத்துக்கும் மலை வேம்புக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. வேப்ப மரம் நம்ம நாட்டு மரம், நம்ம பூவரசு மாதிரி அது. உங்களுக்கு அது சரியா வரலன்னு தோணுச்சுன்னா நல்ல வேப்பங்க கண்ணை கொண்டாந்து வச்சுட்டு இதை எடுத்துருங்க,
2: அவ்வளவுதான்.
0: தாராளமா பண்ணிடுங்க. நம்ம வேப்ப மரத்துக்கு ஈடு இணை பேருது. புங்க மரத்து காத்தியும் வேப்ப மரத்து காத்தியும் அனுபவிக்கிற சுகமே
2: தனிதான்.
0: காக்கா இருக்கே, காக்கா தின்னுட்டு வேப்பம் பழத்தை தின்னுட்டு கொட்டையை போடும், அதுலேருந்து முளைக்கிற வேப்பங்கன்றுகள் இருக்கே.

0: இதுதான் ஏராளம். நாம இங்க கண்ண மரக்கண்ணு நட்டோம், காக்கா நட்டதுதான் ஜாஸ்தி.
1: ஆமா சார், அது கண்ட அது வேப்பங்கண்டு வந்து பாத்தீங்கன்னா வயல் பகுதியில வந்து நாங்க வேப்பங்கண்டு போடவே இல்லையே, எப்படி வேப்ப மரம் முளைச்சு நடக்கும் சார்?
0: அதுதான் பறவைகள் தான், பறவைகள் தான் அது தின்னுட்டு போட்டது தான் இல்லையா? மனுஷன் என்னத்தை என்னத்தை தின்னு போட்டான்? வேப்ப மரம் எங்க பார்த்தாலும் வளரும், நல்லபடியா வளரும். அது நீங்க உங்க மலைவேம்பு எடுத்துட்டு இது கூட வைங்க, நல்ல பலன் நிச்சயமா கிடைக்கும். அதுல ஒண்ணு சந்தேகம் இல்ல, மாற்று கருத்து
1: இல்ல. வாவான்னு
0: கூப்பிடலாம். ஒரு நம்ம இந்த வானொலி நிகழ்ச்சிகள் கூட சொல்லியிருக்கிறோம், ஒரு முறை கோயம்புத்தூர்ல மழையே வரல. அப்ப அங்க ஒரு விவசாயி இருந்தார். அந்த விவசாயி அவர் கவிதெல்லாம் எழுதுவார், புறாலாம் வளர்த்த விவசாயி அவர். அவர்கிட்ட சொல்லி ஒரு கவிதை ரேடியோவில் சொல்லுங்க. அவரே சொன்னார், நான் ஒரு கவிதை சொல்கிறேன், அதை கேட்டாச்சும் மழை வரட்டும் அப்படின்னார். மழையே மழையே வா வாருங்க, ரெண்டு நடை மூணு நடை சொன்னார், அப்புறமா மழை வந்துடுச்சு. அது ஒரு அவர் சொல்லி வந்துச்சா அல்லது இயற்கையாக பார்த்து கொடுத்துச்சா அப்படிங்கிறதுக்கு அந்த விவாதத்துக்கு போக வேண்டாம். இருந்தாலும் வா வான்னு சொல்லுவோமே, போன்னு சொல்லாம வாவான்னு சொல்லுவோம். நீங்க சொல்லாமலே வெயிலே வந்துகிட்டு தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு நான் அதை வாவான்னு சொல்லிட்டு?
1: ஆமா சார், பாப்பா சார், மழை வரும் நம்பிக்கையோட இருந்த நம்பிக்கைதான் வாழ்க்கையே.
0: நிச்சயமா நிச்சயமா, அதனால மழை வரும் வராம போகாது.
1: சரி சந்தா, நீ சொன்ன மாதிரி அந்த கண்டை வந்து வேப்பங்கண்டு
0: எடுத்துட்டு மழை நல்ல வேப்பங்கண்ணா ஒண்ணு வச்சிருங்க.
1: கண்டிப்பா சார்,
0: நன்றி நன்றி
1: நன்றி சார்.
2: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 11:20 ஆயிற்றுக்கு. உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில் பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள். இது ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி, கேட்டு பல நேயர்கள் பயன்பெற்று வராங்க. அடுத்ததா ஒரு பாடலை நாம் கேட்டு ரசிக்கலாம். படையப்பா திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு இந்த பாடலை. யார் பாடியிருக்காங்க அப்படின்னு நாம் பார்த்தோன்னா, KL ஸ்ரீராம் அவருடைய குரலில், வைரமுத்துவின் வரிகளில் AR ரகுமான் இசையில் வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிக்கலாம்.

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
1: புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
0: எஃப்எம் ரெயின்போ,
1: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
0: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

0: 11:26 நாம் சந்திக்க போகிற அடுத்த நேயர் யார்? பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள். இது வந்து ஒரு நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. ஆமாம், எப்பயும் கூட ஒருத்தர் வந்துட்டு போயிட்டார் வேக வேகமாக.
1: நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 0944-298-0038 இந்த தொலைபேசி எண்ணுக்கும், மற்றொரு தொலைபேசி எண் 0444-295-2-0554. அடுத்த நேயர்
0: யார்? வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: யார் பேசுறீங்க? ஐயா வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், கொடமாண்டப்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டங்க.
0: ஆமா ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறேன். நீங்களா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன்
2: ஐயா. நான் நல்லா இருக்கிறேன். ஆனா சூழல் தான் நல்லா இல்ல.
0: இன்னும் நல்லா இல்ல?
2: மழையே சரியில்லை, சுத்தமா இல்லைங்க.
0: அப்படியா?
2: கடந்த நிகழ்ச்சியில் பேசும்போது வந்து ஒரு சொட்டு தண்ணீர் மேல
0: கேளுங்க.
2: ரொம்ப குடித்தண்ணியே ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: குடி தண்ணி இருக்கேன்.
2: இந்த காவிரி தண்ணி மட்டும் வச்சுங்க. இந்த காவிரி கூட்டு குடும்பம் கேட்டா
0: குடிக்கிற தண்ணிக்கே பஞ்சம் வந்திருக்கும் இல்ல?
2: ரொம்ப சிரமம். அது மழை ஏன் இப்படி சதி பண்ணுதுன்னு எனக்கு
0: தெரியல. ஆமா,
2: ஒண்ணும் புரியல.
0: நம்பிக்கையா இருங்க, வந்துடும்.
2: வெயில் கடுமையான வெயில் வேற மூணு நாளா?
0: ஆமா பாப்பா பாப்பா. வண்டியில எடுத்துட்டு ஊத்திட்டு இருக்கோம்
2: அப்படின்னு. தண்ணி இல்லையே.
0: ஆடா
2: தண்ணி ஊத்துவோம். இப்ப அதே தண்ணி இல்லாத போது எங்க
0: எப்படி ஊத்துறது?
2: அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை போய் நம்பிக்கை போக விடல நாங்க.
0: அதான் நம்பிக்கை தானே வாழ்க்கை.
2: வாழ்க்கை அதை நம்பிக்கை விடாது.
0: அந்த நம்பிக்கை விடாம இருக்கிறோம் அவ்வளவுதான்.

0: அடுத்த வாரம் சொல்லுவீங்க பேசும்போது கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு.
1: ஆமாம்
0: வந்துடும் மழை வரும். ஆமாம் மழை பெய்யறது போல் ஆகாதுல்ல.
1: ஆமாம்
0: என்னதான் நீங்கள் தண்ணி கொண்டாந்து ஊற்றுனா கூட
1: அது இயற்கை இயற்கை தான் செயற்கை செயற்கை.
0: ஆமாம் ஆமாம்
1: மழை பெய்தா பூமி பூரா குளிர்ச்சியாகும்.
0: குளிர்ச்சியாகும் உங்களை தாண்டிதான் காவிரி தண்ணி வருது மேட்டூருக்கு. ஆமா இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க அந்த காவிரி ஓடுது இல்லையா, டெல்டால ஓடுது இல்லையா, அதனுடைய குளிர்ச்சி அதனுடைய வேகம் அது அந்த குளிர்ச்சி மேகத்து மேல பட்டு அப்படியே ஒரு ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் இன்னொரு இடம் விட்டு இன்னொரு இடத்துல மழை பெய்வதற்கு வாய்ப்பு உண்டாகுங்கிற ஒரு நம்பிக்கையோட இருப்போம். வாழ்க்கை. ஆமா நீங்களும் சொல்லிட்டீங்க அதே வார்த்தையை, இவர் முருகன் சொன்ன மாதிரி ராமநாதபுரத்துக்கார் சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்றது அதுதான். ஆமா நானும் அதுதான் சொல்லுவோம், நீங்களும் அதான் சொல்றீங்க. ஆமாங்க
1: நன்றி
0: நன்றி நன்றி. நல்ல மழை பெய்யும். ஆமா ஆமா கையில குடையோட போங்க, ஒன்னு மழைக்காகட்டும் இல்லாட்டினா வெயிலா இருந்தா வெயிலுக்காகட்டும் குழ. ஆமா
1: நன்றி
0: நன்றி நன்றி.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: பண்ணைக்கு மில்லத்திற்கும் ஆலோசனைகள் நிகழ்ச்சியில் அடுத்து இடம்பெறும் அடுத்து பேசப்போகும் நேயர் யார்? 11:32 வணக்கம். வணக்கம் சார்.
3: ராணிப்பட்டி மாவட்டம் கியூ சாரம் செல்லுமையா?
2: செல்லுமையா, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கும். உங்க ஊர்ல மழை பெய்யுது, கிருஷ்ணகிரிக்காரருக்கு மழை பெய்ய மாட்டேங்குது பார்த்தீங்களா?
3: இல்லை சார், எங்களுக்கு 2 வாரம் ஆயிடுச்சு சார்.
2: அப்படியா? நீங்களும் கல்லையை போட்டு காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா?
3: ரொம்ப வேதனையா இருக்கு சார்.
2: ஐயோ என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க?
3: ரொம்ப காது வச்சு கேணி காஞ்சிட்டு இருக்கு.
2: ஐயோ
3: ரொம்ப கஷ்டமா இருக்கு. போயிட்டு 1 வாரம் ஆயிடுச்சு.
2: கலையை வெட்டிட்டேன்னு சொன்னீங்க, ஜிப்சம் போடணும்னு சொன்னீங்க.
3: மணிக்கு
2: 12 மணிக்கு
3: சொல்லுங்க சொல்லுங்க.
2: இல்ல, கலையை வெட்டிட்டேன், ஜிப்சம் போடணும், அடுத்த ரெண்டு ஜிப்சம் போட்டுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க.
3: ஆமா சார், மருந்து போட்டு களை எல்லாம் வெட்டிட்டேன் சார். களை வெட்டி ஒரு 2 நாள் போத்து ஒரு மழை பெஞ்சுது, மண்ணு சேர்த்து
2: ஒரு சைடு காஞ்சிட்டு இருக்கு
3: சார். போல ஒரு வாரமா மழை பெஞ்சா போலான்னு இருந்தேன்.

0: காலையில தான் சார் போயிருந்தேன், நைட்டு 12 மணிக்கு மழை வந்தது.
1: அடாரடா, இன்னும் கொஞ்சம் நல்லா பெஞ்சிருக்கலாம்.
0: 10 நிமிஷம் பெஞ்சது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வாட்டி தான் ஏன்தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல. அதாவது சூனியில
1: தெரியல நமக்கு. இருந்தாலும் இயற்கையோடு போராடுவோம், ஜெயிக்க முடியாது, போராடுவோம்,
0: அவ்வளவுதான்.
1: கஷ்டமா இருக்கு, நீங்க சொல்றதை கேட்டா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க.
0: ஆமா சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாமே சொல்றாங்க. அவரு ஜெயசலன் சொன்னாரு, அதுக்குள்ள ரொம்ப கஷ்டம்.
1: அவர் சொன்னது கேட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். உங்களுக்காச்சும் மழை பெஞ்சிருக்குமேன்னு நான் ஆரம்பிச்சா நீங்க என்னன்னா மழையே இல்லைன்னு நீங்க அவருக்கு மேல வருத்தத்தோட இருக்கீங்க.
0: நாங்க ரெண்டு வாரத்துக்கு நான் கூட பேசினல்ல.
1: ஆமாங்க,
0: அன்னைக்கு போயிட்டு நல்லா அருமையாச்சு, செடி பச்சு போச்சு.
1: ஆமா சொன்னீங்க, கடல் எல்லாம் விட்டுட்டேன்னு சொன்னீங்க. ஆமாங்க.
0: ஆமா ஆமா, அதுக்கப்புறம் சுத்தமா அதுக்கப்புறம் பெய்யவே இல்லை.
1: உங்க பகுதியில கடலையை தவிர வேற என்ன பயிரெல்லாம் இருக்குங்கய்யா?
0: அது ஒரு கிணறு பம்ப் செட் இருக்கிறவங்க பயிர் வைக்கிறாங்க சார்.
1: நெல்
0: ஆமா, அதிகம் இல்ல,
1: கொஞ்சம் தான்.
0: அதாவது பம்ப் செட் வச்சுருக்கிறவங்க வைக்கிறாங்க. ஒரு சிலர் இந்த மானாவாரி நல்ல வச்சுருக்கிறவங்க அப்படி வானம் பார்த்து பயிர் தான். நிலக்கடலை, துவர.
1: ஆமா,
0: துவர செடி எல்லாம் காஞ்சிட்டே இருக்கு சார். சுத்தமா
1: போடுறாங்க.
0: அதனால சுமாரா ஒரு 10 வருஷமா ஜாதி தான் விட்டு பிடிங்கன்னு
1: இருக்கிறோம்.
0: உடம்பு காட்டி போட்டது அங்கங்க ஒரு ஒரு செடி தான் இருக்கு. தோரம் செடி மொத்தம் வெயில் காஞ்சிட்டு இருக்குது. எல்லாம் ஒரு 2 மாசம் செடி, ஒரு 1.5 அடி 2 அடி தான் இருக்குது. தண்ணி இல்லாம காஞ்சிட்டு
1: இருக்கு.
0: கஷ்டமா. சரி சார்,
1: பேயும் நம்பிக்கையோட.
0: சரி சார், நன்றி
1: நன்றி
0: நன்றி சார், நன்றி.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததா ஒரு பாடல் கேட்கலங்க சார். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், பஞ்சு அருணாச்சலம் அவருடைய வரிகளில், இளையராஜாவின் இசையில் வந்துட்டு இருக்கு. அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

0: 6 0 0 3 8 இது ஒரு தொலைபேசி எண்.
1: இன்னொன்று
0: 0 4 4 2 9 5 2 0 5 5 4 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.
1: ஆமாம்
0: சார், நிறைய நேயர்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு சந்தேகமும்.
1: உங்களுக்கு ஒரு சந்தேகமா
0: சார்? குறிப்பாக நான் வந்து ஒரு சின்ன விவசாய நிலத்தை வச்சுருக்கேங்க சார். அதில் வந்து ஒரு ஏன் குழந்தை போகிறப்போ ஒரு அவங்க நிழல் தரும் மரங்களாக இருக்கணும். இப்போ ஒரு இது என்னுடைய கற்பனைங்க சார். ஒரு ஒரு செடி நம்ம வைக்கணும், அது சீக்கிரமாக வளரணும், அதுக்கு கீழே ஒரு ஒரு
1: கொஞ்சம் நிழல்
0: இருக்கை மாதிரி இது பண்ணி நிழல் அங்கே அமரணும் அப்படின்னு.
1: ஓ,
0: ஒரு சீக்கிரமாக வளர்ற ஒரு தூய்மையான காற்று கொடுக்குற ஒரு மரம்னா எது வைக்கலாங்க சார்?
1: புங்க மரம் தான் நல்ல மரம், அருமையான மரம். உங்கள் மரத்தில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தொடர்ந்து பேசும் அந்த ஒரு நேரம் முதல்ல சந்திச்சிருவோமே.
0: நிச்சயமாங்க.
1: நீங்களும் நானும் எப்போ வேணால் பேசிக்கலாம். ஆமாம், வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்.
1: யார் பேசுகிறீங்க?
2: நான் செய்யார் பகுதியிலிருந்து வேளாங்கண்ணி பேசுகிறேன்.
1: வேளாங்கண்ணியா?
2: எஸ் சார்.
1: வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி போய் போகிறீங்களா?
2: இல்லை சார், சேரி வேளாங்கண்ணி.
1: அது ரைட்டு. வேளாங்கண்ணி வேளாங்கண்ணிக்கு போவாராங்கிறதா என்னோட கேள்வி. போக மாட்டார். சரி, நாமளே வேளாங்கண்ணி இருக்கும் போது நாம இதுக்கு வேளாங்கண்ணி போயிட்டேன். சரிங்க சரிங்க
2: சார். எனக்கு வளர்ந்த மரம், மாமரம், நல்ல கனி கொடுக்கற மரம் வந்து அந்த மரத்துல இருந்து தூள் தூளா கொட்டுது. மரத்தூளே
1: பூ கொட்டுது?
2: இல்ல இல்ல, மரத்துல இருந்து மரத்தூள்,
1: மரத்தூள் கொட்டுது. உள்ள ஏதோ இருக்கு, பூச்சி இருக்கு, வண்டு இருக்கு, இல்லைன்னா கரையான் இருக்குன்னு அர்த்தம்.
2: ஆமா, அது கொட்டிக்கிட்டே, ஆனா கண்ணுக்கு தெரியல. நாங்க என்ன பண்ணுவோம், ஷேர் எடுத்து பூசி விடுவோம். அது நான் கவனிக்காம விட்டோம்னா அந்த மரம் பட்டு போயிருது. அப்படியே.
1: ஆமா, நீங்க சேர் வெறும் சேர் பூசக்கூடாது. என்ன பண்ணுங்க, இந்த இப்பெல்லாம் மானோக்ரோட்டோபாஸ் கிடைக்குதான்னு பாருங்க. அப்படி இல்லைனா அசிஃபேட்னு ஒரு மருந்து கிடைக்கும். பூச்சிக்கொல்லி விஷம் தான் அது, மருந்துன்னு சொல்றோம் நம்ம. அதை வாங்குங்க. அதை வாங்கி வீட்டில் பஞ்சு வச்சுருப்பீங்க. அந்த பஞ்சில் கொஞ்சம் அந்த மருந்தை ஊற்றுங்க. அந்த பஞ்சை எடுத்து அந்த மர சக்கை கொட்டுது பாருங்க. அந்த இடத்துல ஒரு கம்பியால் குத்தி உள்ளே விடுங்க. அதுக்கப்புறம் சேரால் பூசி
2: விட்றேன்.
1: நீங்கள் வைக்கிற அந்த மருந்து வந்து அந்த பஞ்சில் சொட்டுற அளவுக்கு எடுத்துங்க. நல்லா சொத சொதன் இருக்கிற மாதிரி. அதை நல்லா வெறும் மருந்தே, அதில் மருந்தில் எந்த தண்ணியும் கலக்காதீங்க. ஏன்னா நல்ல கான்சென்ட்ரேஷன் நல்லா ஃபுல்லாக இருந்தால் தான் அது உள்ளே இருக்கிற பூச்சி அந்த அந்த மருந்து அந்த விஷத்தில் இருக்கிற வேகத்துக்கே அது செத்து போயிடும். அதை நல்லா போட்டு அதுக்கப்புறம் பூசி விடுங்க. அது மாதிரி ஒரு ரெண்டு நடை மூணு செஞ்சு விடுங்க. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கேப்பில் ரெண்டு நடை மூணு செஞ்சீங்கன்னா உள்ளே இருக்கிற பூச்சி எதுவாக இருந்தாலும் செத்து போயிடும்.
2: இன்னொரு மரம் வந்து இது மாதிரி எதுவுமே ஆகாம தானாக காஞ்சி போச்சு. ஃபுல்லா நல்லா வளர்ந்த மரம், இது மாதிரி பிரச்சனை இல்லாம காஞ்சி உடனே பட்டு போச்சு மரமே.
1: ஆமாம், மேலே எந்த பயிரா இருந்தாலும் சரிங்க, எந்த செடி கொடியா இருந்தாலும் சரி, மேலே காயுதுன்னா வேர்ல பிரச்சனைன்னு அர்த்தம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மேலே காயுது, நுனி காயுது, துளிர் வல்ல, துளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா வேர்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்போ வேர்ல வந்து ஒன்று கரையா இருக்கும், இல்லை வேர்பூச்சி இருக்கும், நூற்புழு இருக்கும், இது மாதிரி என்ன இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்க முடியலன்னா ஒன்றுமே செய்ய வேணாம். மரத்தை சுற்றி நல்லா ஈரமாக முதல்ல நல்ல தண்ணியை பாய்ச்சி விட்றணும். பெரிய மரமா? எத்தனை வருஷத்து மரங்க ஐயா அது?
2: ஒரு ரெண்டு மூணு வருஷம்.
1: அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ரெண்டு அடி மூணு அடி அந்த மரத்தண்டை சுற்றி ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு ரவுண்டாக பாத்தி வச்சுக்கிங்க. அதில் பாத்தி கட்டி அதில் தண்ணியை விடுங்க. தண்ணி நல்லா இஞ்சின பிறகு என்ன பண்ணுங்க, நல்லா ஒரு கொத்து கொத்தி விடுங்க. கொத்தின பிறகு என்ன பண்ணணும், நல்லா சாணி குப்பை அல்லது மண்புழு உரம், அது கூட நிறைய வேப்பம் புண்ணாக்கு. வேப்பம் புண்ணாக்கு கிடைக்கலன்னா மண்புழு உரம், சாணி குப்பைலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது கூட வேப்ப எண்ணெயை கலந்து விடுங்க. நல்லா கலந்துடணும். கலந்துட்டு அப்புறம் அதை கொண்டு கொட்டணும். கொட்டி அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி பாய்ச்சணும். அப்போ அந்த வேப்ப எண்ணெயினுடைய சாரம் உள்ளே இறங்கும். வேப்பம் புண்ணாக்குனுடைய அந்த சாரம் உள்ளே இறங்கும். இறங்கும் போது அங்கே இருக்கிற வேர்ப்புழுவோ அல்லது நூறுப்புழுவோ அல்லது கரையானோ எதாக இருந்தாலும் இறந்து போடும், செத்து போயிடும். இதை வந்து நீங்கள் எப்போ செய்யணும்னா, ஒரு இலை ரெண்டு இலை காய ஆரம்பிக்குது பாருங்கள், லேசாக மரம் அப்படியே சுணங்க ஆரம்பிக்கும், இலை வந்து வாட ஆரம்பிக்கும். அப்பயே பார்த்துட்டு இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடணும். காஞ்சி போன மரத்துக்கு இனிமேல் செஞ்சிங்கன்னா ஒன்றும் வராது. எடுத்துகிட்டு நல்லா கொத்தி விட்டு அந்த இடத்துல கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கெல்லாம் போட்டு காய விடுங்க. காய விட்டுட்டு அப்புறமா இன்னொரு மழை பெஞ்ச பிறகு ஒரு புது மர கண், எந்த கண் உங்களுக்கு வேணுமோ, மா என்ன மா, சப்போட்டானா சப்போட்டா, இல்லை மாதுளை என்ன மாதுளை, எது வேணுமோ வாங்கிட்டு வந்து அதில் அப்புறம் வச்சுக்கலாம்.
2: ஓகே
1: சரிங்களா?
2: ஓகே சார்.
1: ஓகே.

0: நன்றிங்க வேளாங்கண்ணி ஐயா. வணக்கம். நிகழ்ச்சியை நீயும் அடுத்த நேயர் வணக்கம். 11:48
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: கொஞ்சம் ரெண்டு பஞ்சாயத்துக்கும் ஏரி இருக்கு, பெரிய ஏரிங்க. ரெண்டு ஏரி
0: ஏரியில தண்ணி இருக்குங்களா? இல்ல
1: தண்ணி இல்லைங்கய்யா. தண்ணி அந்த காவேரி தண்ணியை தான் இது பண்றதுக்காக வேண்டி நாங்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். மோட்டர் மூலியமா கொண்டு வர்றதுக்கு.
0: காவேரி ஆறு போற இதுக்கும் உங்க ஏரிக்கும் எவ்வளவு தூரம் இருக்குங்கய்யா?
1: ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குங்க.
0: 6 கிலோமீட்டர். நீங்க விவசாயம் எல்லாம் ஒன்னா சேரணும்.
1: ஆமா பண்ணிட்டு இருக்கோம்.
0: பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க உங்களுக்கே தெரியுமே அந்த மோகனூர் பகுதியில எல்லாம் பெரிய பெரிய மோட்டர் வச்சு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வருவாங்க.
1: ஆமாம்.
0: விவசாயிகள் பாசன நீரேற்று சங்கம்னு வச்சுருப்பாங்க.
1: ஆமாம்.
0: அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், சாலைப்பட்டி பாசன நீரேற்று சங்கம்னு ஒன்று துவக்கி உங்களுக்குள்ளே கொஞ்சம் பணம்லாம் போட்டு ரெடி பண்ணி
1: சொல்லுங்க.
0: கொளக்குடி உங்க ஊர் பக்கத்துலிங்களா?
1: ஆமாம்.
0: கொளக்குடியில் ஒரு நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு விவசாயி ஒருத்தர் இருக்காருங்க.
1: அவர் மதிவாங்களா?
0: நான் சொல்கிறேங்க உங்களுக்கு பேர் யாருன்ட்டு. நம்ம ரேடியோ நல்லா கேட்பாருங்க. அவர் ஜனகராஜன் ஐயா. ஆமாங்க.
1: கேள்விப்பட்டிருக்கேன்.
0: பார்த்ததில்லை. ஆமாங்க. ரொம்ப ரொம்ப வானொலிக்கு நெருக்கமான ஒரு நேயர். அது இல்லாமல் ஒரு நல்ல விவசாயியும் கூட அவர்.
1: சரிங்க. ஆமாம்.
0: ஜனகராஜன் அவர் பேர். ஜனகராஜன் ஐயா. முயற்சி பண்ணணும் பணம்லாம் சேர்த்து.
1: பெரும் முயற்சி நடந்துட்டு இருக்கீங்க. அது இல்லாம விஜய் யோகநாதன் சொல்லி சொல்லிட்டு அவரோட வழியாடுதல் பேரலாம் இந்த மதிரசன் ஐயா அவரோட வழியாடுதல் பேர்ல தான் நடந்துட்டு இருக்கு.
0: அவரு நம்ம நண்பர் தான். யோகநாதன் நம்ம நண்பர் தான்.
1: ஆமாங்க ஐயா. என்ன கணத்துக்காரு?
0: ஆமா. முசிறி யோகநாதன் வச்சுருப்போம் நம்ம. ஆனால் அவர் எல்லா பாரம்பரிய விதைகளும் போன வாரம் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பாரம்பரிய பழைய நாட்டு விதை வேணும்னு கேட்டார். உடனே அவர்கிட்ட நான் அவருடைய நம்பரை தான் கொடுத்தேன்
1: நான்.
0: தின்னக்கோணம். ஆமாங்க. ஆமாங்க. ஓ சூப்பருங்க.
1: அது மட்டும் இல்லாம பனை விளைச்சிட்டு இருக்கேன் தனியா. நான் கொஞ்சம் வருஷமா ஒரு 2018 இருந்து.
0: பனையா?
1: ஆமா.
0: எங்க விதைப்பீங்க? உங்க ஏரி பகுதியிலயா?
1: எங்க ஏரி பகுதி ஆத்து பகுதியில. என்ன அந்த இதுவே வந்து வளர்ந்து வருதுங்க ஐயா. குறிப்பிட்டது வந்ததுக்கு அப்புறம் மழை இல்லாம அதுவும் குறித்து கருகிருது. இந்த காண்டாமிருகம் வந்து தொலைங்க கொஞ்சம் அதிகமா இருக்குது. ரொம்ப வருத்தமா இருக்குது. பாத்தீங்க அப்படின்னாக்கா விதைக்கிறதே ஒரு 100 விதை விதைச்சுனாக்கா ஒரு 20-30 முளைச்சு வரும். அதுவுமே இது காலி பண்ணி விட்டுருது. ரொம்ப மனசுக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நெடுதா இருக்குது.
0: ஆமா.
1: அது வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: நிச்சயமா.
1: பெரிய தொல்லை. இதை விட கொடுமை என்னன்னா பார்த்தினிய செடி வந்துட்டு எங்க ஏரியாவில நானா சின்ன வயசுல கண்ணுல கூட பார்த்ததுதான்.
0: இப்ப அது நிறைய வந்துருச்சா?
1: நிறைய வந்துருச்சு. அது கொடுமை என்னன்னா பக்கத்துல தலைமலை இருக்கு இல்லைங்களா?
0: ஆமா.
1: அந்த தலைமலையில உச்சியில போய் வந்திருக்கு. அது எப்படி அங்க வந்துச்சுன்னே தெரியல. இது யாரும் திட்டமிட்டு போடுறாங்களா என்னன்றது தெரியல. அதெல்லாம் நான் இப்போ ஒரு போன வருஷத்துக்கு முன்னாடி தலைமலை போயிருந்தேன். அது பாக்குறப்ப எப்படி சொல்றது, அது நம்மளையே அறியாம ஒரு நமக்கு ஒரு சோதனை வழி வரும் இல்லைங்களா?
0: ஆமா.
1: அந்த மாதிரி ரொம்ப கொடுமையான இதா இருக்கு. அது இப்போதைக்கு உச்சியில இருக்குது. அங்க இருந்து காத்து மூலியமா சொல்றேன்னு ஒட்டுமொத்த மலைக்குமே இதாகி அந்த மலையே சிரஞ்சீவி மலை அப்படின்ற மாதிரி என்னோட மூலிகை மலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
0: ஓ.
1: அது மூலிகைக்கு எல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவுல நீண்ட காலத்துல வந்து பெரிய பாதிப்பு உண்டாக்கும்.
0: அப்படிங்களா?
1: இதெல்லாம் வந்துட்டு அரசு அதிகாரிகளும் அவங்கள்ட்ட சேர்ந்து அந்த தொடர்றதுக்கும் எதனா முயற்சி பண்ணி அதை ஆரம்பத்திலயும் இது பண்ணா நல்லா இருக்கும். இப்பயே கிட்டத்தட்ட அந்த குறிப்பிட்ட தூரம் ஒரு 1 கிலோமீட்டருக்கு வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. இது அது இப்ப ஆரம்பத்திலேயே தடுத்துட்டோம் அப்படின்னாக்க பெரிய அளவுல வந்துட்டு
0: பயங்கரமா வருங்க. அது

0: விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம் அதை பற்றி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, நம்ம உப்பு இருக்கு பார்த்தீங்களா, சாப்பாட்டு உப்பு கல் உப்பு, அதை வந்து தண்ணியில் கரைச்சி அது மேலே தெளிக்க சொல்லுவாங்க, பிரெயின் சொல்யூஷன் அதுக்கு பேர். அதை தெளிச்சிங்கன்னா அது பட்டு போயிடும்.
1: அது வந்துட்டு நம்ம தரையில இருக்கிறது நல்லா இருக்கும்.
0: மலையில இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவீங்க? பார்த்தீனியம் அழிப்பு விழிப்புணர்வு முகாம் நடத்துவாங்க. அந்த முகாம் நடத்துறதே வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் பார்த்தீனியம் செடி இருக்கோ அங்கெல்லாம் இந்த பிரெயின் சொல்யூஷன் அப்புறம் போட்டு கொளுத்துறது அந்த மாதிரி வேலைகளை செய்வாங்க. அது வந்து ஒரு இயக்கமா செய்வாங்க. அப்பதான் அதை நீங்க அழிக்க முடியும். எப்படி அருகம்புள்ள அழிக்க முடியாதோ அதே போலதான் அந்த பார்த்தீனியமும். ஆனால் அருகம்புள்ள கூட மாடு தின்ட்டு போயிடும், சரின்னு விட்டுடலாம். அதனால் ஒரு சில பலன்கள் உண்டு. ஆனால் இது ஒரு பலன் கூட கிடையாது பார்த்தீனியத்தினால. மனுஷனுக்கு பிரச்சனை தான் அது. அதுவும் வீசிங் தொந்தரவு இருக்குது பாருங்கள், மூக்கு மூச்சு இறைப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப தொல்லை கொடுக்கும். போகவே கூடாது அவங்க இந்த அந்த தொந்தரவு இருக்கிறவங்க இந்த செடிக்கிட்ட போகவே கூடாதுன்னு சொல்லுவாங்க.
1: அதனால கூட அந்த காற்று பட்ட காற்று நம்ம சுவாசிச்சோம் அப்படின்னாக்கே நார்மல் பீப்புளுக்குமே கூட அந்த
0: ஏதாவது வரும், வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமா, மூச்சு இறைப்பு
1: சம்பந்தம் ஆடு சில சமயம் அதை சாப்பிடுது. அந்த சாப்பிட்டா அந்த ஆட்டுக்குமே அந்த பிரச்சனை வரும்.
0: வருது பாருங்க, இது ரொம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி இல்ல இருக்கு.
1: ஆமா, இந்த பகுதி எல்லாமே இருந்துச்சு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த பகுதிக்கே பாத்தீங்கன்னா குளித்தல அந்த ரயில்வே அந்த தண்டவாளம் ஓரத்துல இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்க
0: பாத்தேன்.
1: இப்ப இதெல்லாம் வந்து யாரோ திட்டமிட்டு பண்ற மாதிரியே எனக்கு இருக்கு. இவ்வளவு உயரம் மலையில போய் அவ்வளவு உயரத்துல கொண்டு போய் எப்படி இதை வச்சிருப்பாங்க? எதுனால அதை கொண்டு போய் வேலை போயிருக்கும்
0: கண்டுபிடிக்க முடியல.
1: ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. திட்டமிட்டு பண்ற மாதிரி இது ஏரிங்கல்ல வந்து எங்க பகுதி ஏரிங்கல்ல இப்ப வந்திருக்கு. உள்ளார குறிப்பிட்ட சில இடத்துல இருந்துச்சு, அதை நாங்க எங்க ஊரு பசங்களாம் சேர்ந்து அதை
0: அழிச்சிட்டோம்.
1: நடு ஏரியில இருந்தத ஸ்டில் இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா லாஸ்ட் இயரும் திரும்ப அது வந்திருக்கு. அது எப்படின்னே தெரியல. குறிப்பிட்ட இப்பதான் ஆரம்பிக்குது, ஆனா ஆரம்பிச்சதே அழிச்சிட்டோம். அழிச்சதே திரும்ப வந்திருக்கு.
0: ஏதாவது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு சின்ன விதை விழுந்தா கூட அது வந்துருங்க. அது துளசி அப்படிதான். துளசி நல்லது, பார்த்தீனியம் கெட்டது.
1: இது அரசு அதிகாரிதான் முக்கியமா.
0: நிச்சயமா, நீங்க உங்க பகுதியில் இருக்கிற தொட்டியம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தொட்டியம் வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா இருப்பாங்க ஒன்றிய ஆஃபீஸ்க்குள்ளே. அது அது அந்த ஆஃபீஸில் ஒரு நட சொல்லி வைங்க. அடுத்த முறை விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்துக்கு போயிடுங்க, நேராக திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு.
1: சரிங்க.
0: கடைசி வெள்ளிக்கிழமைக்கு நடக்கும் அது.
1: எல்லா மாதமும்
0: எல்லா மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமைக்கு விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில். அங்கே ஒரு மனுவை போட்டு வச்சுருங்க. ஒவ்வொரு மாதமும் போய் சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கல்லும் கரையும் பாங்க. அது மாதிரி நம்ம அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்போம். அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். என்னடா ஒவ்வொரு முன்னாடியும் இந்த சாலப்பட்டிக்காரர் வர்றாரு, லோகநாதன் வர்றாரு, இதையே சொல்லிகிட்டு இருக்கிறாரு. என்னையா பிரச்சனை அங்கே தொட்டியத்துக்காரங்க என்னையா பண்ணுறீங்கன்னு கேட்டுருவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு மனு கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதுக்கு ஒரு பலன் உண்டு. ஆமாம்,
1: இது வந்து எல்லா மாவட்டத்திலும்
0: இது மாதிரி குறைதீர்ப்பு கூட்டம் உண்டுங்க. கம்பல்சரியாக நடக்கும்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் வருது.
0: நாமக்கல்ல போய் சொல்லுங்க. நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அதே மாதிரி கடைசி வெள்ளிக்கிழமை நடக்கும். கடைசி வெள்ளிக்கிழமை பாருங்க, அன்னைக்கு தெரிஞ்சிடும். ஆமாங்க, அதில் அன்னைக்கு போய் கலந்துக்கிட்டு நீங்க உங்களுடைய குறைகளை நிச்சயமா சொல்லலாம். அதில் இந்த பிரச்சனையை பற்றியும் சொல்லுங்க. எடுத்து சொன்னீங்கன்னா நிச்சயமா அடுத்த முறை கவனிப்பாங்க. ஒரு பாடலா முடிக்கிற நேரம் வந்துருச்சா? 11:57 நீங்கள் முடிங்க சாருங்கிறாரு தம்பி மோகன். முடிச்சிருவோம். முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா முடிச்சிட வேண்டியதானே. அடுத்த நிகழ்ச்சிக்கு இடம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு எல்லாம் புது நேயர் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மணி, டில்லி, மாலா, முருகன், ஜெயசீலன், செல்வம், இவங்களாம் பழைய நேரம் தான். ஒரு நடை இன்றைக்கி ஒரு நடை தான் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம பழனியும் வந்துட்டார். அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி, லோகநாதன் எல்லாம் வந்துட்டாங்க. தொட்டியத்திலேருந்து பேசியிருக்காரு இவர். எப்படி நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு ஆப்பில் கேட்டுருந்துருப்பார் நினைக்கிறேன். நல்ல பல கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு தெரிவித்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும், கேட்டு பயன்பெற்ற நல்ல நேயர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செஞ்சிடும். 11:58 ஆகிடுச்சு. நிறைவு செய்வோர்
2: நான் மோகன்ராஜ் பழனிங்க சார். நான் நம்மளுக்கு நம்ம இந்த நடைமுறையை நம்ம கொண்டு வந்தோம். ஒரே நேயர்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதை சரியாக இதுவரையும் நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே கடைபிடிச்சிட்டு இருக்காங்க.
0: ஆமாம், அதை கடைபிடித்த நேயர்களுக்கு பாராட்டு நன்றி தெரிவித்து விடைபெறுவது உங்கள் பி சரவணன். மீண்டும் அடுத்த வாரம் நன்றி சந்திப்போம். வணக்கம்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: பாத்து பாத்து பாத்து பத்திரமா கூட்டிட்டு போங்க.
2: அம்மா, அந்த பாப்பாக்கு என்ன ஆச்சு? ஏன் தடுமாறிட்டே போறா?
1: அவளுக்கு கண்ணுல பார்வை குறைபாடு இருக்குடா, அதான் தடுமாற்றமா போறா.
2: அம்மா, அவ கண்களை சரி செய்ய வாய்ப்பே இல்லையா?
1: ஏன் இல்ல, நாம இறந்த பிறகு நம்ம கண்களை தானம் பண்ணா அவங்களுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
2: அப்போ நாமளும் கண் தானம் பண்ணலாமாமா? அப்பதான் நம்மள மாதிரி அவளுக்கும் கண் பார்வை கிடைக்கும்.
1: கண்டிப்பா பண்ணலாம்டா கண்ணு. நாம இறந்த பிறகு கண் தானம் பண்ணணும் அப்படின்னா இப்பவே அதுக்கு நாம பதிவு செய்யணும்.
3: மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம். கண்தானம் செய்வீர், மனிதம் காப்பீர். அக்கறையுடன் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: நேரம் 12 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சர்வதேச அளவில் பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்ட போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.8% அதிகரித்துள்ளது சாதனையாகும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மருத்துவ கல்வி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் அறிவுசார் சொத்துரிமை அமைப்புகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. சிவில் விமான போக்குவரத்து துறையில் உரிமங்களுக்கான விதிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். பள்ளிக் கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து மத்திய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வழங்கப்படும் கடனுதவியை அதிகரிப்பது குறித்த உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் இன்று மும்பையில் நடைபெறுகிறது. தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒலிம்பிக் மற்றும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் சென்னையில் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் தவிக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கல் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹர்திக் மக்கர், சிராக் பரிதா, ஹரீஷ் மைத்லி ஸ்ரீகுமார், நவீன் சிவகுமார் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர் மற்றும் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 12:02. தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.

பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி யோஜனா, அதாவது மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து. மனிதன் இந்த பூமியில் தன் வாழ்வை தொடங்கிய காலந்தொட்டே எதெல்லாம் தனக்கு பயன் தர வல்லதோ அதையெல்லாம் தனக்கு தொழிலாக ஆக்கிக் கொண்டான். ஆடு, மாடு, நீர், நிலம், மீன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கடலில் வலை வீசும் மீனவர்கள் வாழ்வும் உழவர்கள் வாழ்வு போலவே

இடர்கள் நிறைந்தது. தனது குடிமக்கள் துயருற்றால் ஆதரவு கரம் நீட்டுவது அரசின் ராஜதர்மம். பல்வேறு காரணிகளால் அவதியுற்ற விவசாயிகளுக்கு வருடந்தோறும் 6000 ரூபாய் அளிப்பது போல மீனவர்களுக்கும் நீர்வாழ் உயிரினம் சார்ந்த மதிப்பு கூட்டு நிறுவனங்களுக்கும் நிதியுதவி அளிக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டதே பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதியுதவி திட்டம். அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரையிலான 4 ஆண்டுகளில் மீன்வளத்துறையை முறைப்படுத்துவதற்கும் மீன்வள குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் பிரதமரின் மத்ஸ்ய சம்பதா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் துணை திட்டமான பிரதமரின் மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா திட்டத்திற்கு 2024 ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த துணை திட்டம் மத்திய துறை துணை திட்டமாக 6000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். இதில் 50%, அதாவது 3000 கோடி ரூபாய் உலக வங்கி மற்றும் AFD நிதி உட்பட பொது நிதி, மீதமுள்ள 50%, அதாவது 3000 கோடி ரூபாய் பயனாளிகள் தனியார் துறையிடமிருந்து எதிர்பார்க்கப்படும் முதலீடாக இருக்கும். இது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2023-24 நிதியாண்டு முதல் 2026-27 நிதியாண்டு வரை 4 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும். பயனாளிகள் குறித்து அறியலாம். மீனவர்கள், நீர்வாழ் உயிரின வளர்ப்பு விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், மீன் விற்பனையாளர்கள் அல்லது மீன்பிடி மதிப்பு சங்கிலியில் நேரடியாக ஈடுபட்டுள்ள நபர்கள், இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட தனியுரிமை நிறுவனங்கள், கூட்டாண்மை நிறுவனங்கள், சங்கங்கள், வரையறுக்கப்பட்ட பொறுப்பு கூட்டாண்மை LLP கூட்டுறவுகள், கூட்டமைப்புகள், சுய உதவி குழுக்கள், மீன் உற்பத்தியாளர் அமைப்புகள் FFPO, மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு மதிப்பு தொடர்களில் ஈடுபட்டுள்ள புத்தொழில் நிறுவனங்கள் போன்ற கிராம அளவிலான அமைப்புகள் இதில் பயன்பெறலாம். வேலைவாய்ப்பை உருவாக்கும் திறன் உட்பட முக்கிய தாக்கங்கள் குறித்து அறியலாம். 40 லட்சம் சிறு மற்றும் குறு தொழில் நிறுவனங்களுக்கு வேலை அடிப்படையிலான அடையாளங்களை வழங்க தேசிய மீன்வள டிஜிட்டல் தளத்தை உருவாக்குதல், மீன்வளத்துறையை படிப்படியாக முறைப்படுத்துதல் மற்றும் நிறுவன கடன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்தல். இந்த முன்முயற்சியால் 6.4 லட்சம் குறுந்தொழில் நிறுவனங்களுக்கும் 5500 மீன்வள கூட்டுறவு அமைப்புகளுக்கும் நிறுவன கடன் கிடைக்க உதவும். இந்த திட்டம் மதிப்பு தொடர் செயல்திறனை மேம்படுத்தி 55,000 குறு மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் பாதுகாப்பான தரமான மீன்களை உறுதி செய்வதில் கவனம் செலுத்துகிறது. சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை முயற்சிகளை ஊக்குவிக்கின்றது. வணிகம் செய்வதை எளிதாக்குதல் மற்றும் வெளிப்படை தன்மையை ஏற்படுத்துதல், உள்நாட்டு சந்தையில் மீன் மற்றும் மீன் உற்பத்திகளின் தரத்தை மேம்படுத்துதல், உள்நாட்டு சந்தைகளை வலுப்படுத்துதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் வியாபார வாய்ப்புகளை உருவாக்குதல், வேலைகள் மற்றும் பாதுகாப்பான பணியிடத்தை உருவாக்குவதன் மூலம் பெண்களுக்கு அதிகாரமளித்தல், 1.7 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும், 75,000 மகளிருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கவும், குறு மற்றும் சிறு தொழில் மதிப்பு தொடரில் தொடர்ந்து 5.4 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம். பிரதான் மந்திரி மத்ஸ்ய கிசான் சம்ருதி சா யோஜனா, அதாவது பிரதமரின் மீன் விவசாய பதப்படுத்தும் குழுக்கள் மேம்பாட்டு நிதி உதவி திட்டம் குறித்து.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

நேரம் 12:09 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேச வந்தாச்சு உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம

நேரம் 12:09 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேச வந்தாச்சு உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில இதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிச்சிருப்போம், பல விஷயங்கள் வந்து நம்மளோட முடிஞ்சிருக்கும், ஆனா சில விஷயங்கள் நம்மளை தாண்டியும் மத்தவங்க நினைவுல தொடர்ந்து வாழுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சில பேருக்கு வந்து நம்மளை எப்படி நினைவு வச்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வெற்றி மூலியமா, நம்மளோட பணத்தின் மூலியமா, நம்மளோட பதவி மூலியமா, சில பேர் வந்து நம்ம காட்டுற அன்பு மூலியமா, நிறைய உதவி செய்வார்ப்பா அப்படிங்கிறது மூலியமா, நம்மளோட குணத்தின் மூலியமா, இது மாதிரி பல வகையான விஷயங்கள் மூலியமா வந்து நம்மளை வந்து மற்றவங்க நினைவில் வச்சுப்பாங்க, கரெக்டா? அப்படி நீங்க எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? நீங்க இருந்தாலும் இல்லாட்டியும் உங்களை வந்து இதுக்காக நினைச்சு பார்க்கணும்ப்பா என்னைய அப்படின்ட்டு நீங்க நினைக்கிற அந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில தலைப்பா நான் கொண்டு வந்திருக்கேன். என் கூட பேசணும்னு நினைச்சிங்கன்னா 2986-00038 அல்லது 2952-0554 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் ஸ்நேகிதிகள் மட்டும் பங்கு பெற்றால் நல்லாயிருக்கும். எஸ், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு அழகான பாடல் வாமனன் திரைப்படத்துலேருந்து தான் வந்துகிட்டே இருக்குது. ரூப்குமார் ரத்தோடோட குரலில், நாமுத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுலில்.

0: 12:15 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில என்ன தலைப்பு கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். காலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம். வணக்கம். எஸ், நீங்கள் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா 2980-8600-38 அல்லது 2952-0554 அப்படிங்கிற எண்களுக்கு தாராளமாக கால் பண்ணலாம். முதல் காலர் வணக்கம். சொல்லுங்க கலா, எப்படி இருக்கீங்க? நான் அருமையா இருக்கேன். சொல்லுங்க கலா, உங்களை வந்து இப்படி நினைச்சு பார்க்கணும், கலா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க உங்களை நினைச்சு பார்க்கணும்னா எந்த மாதிரி நினைச்சு பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்க?
1: சூப்பர்
0: கலா, அருமையா சொன்னீங்க, நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து? வணக்கம், யார் எங்க இருந்து?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி, எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நலமா இருக்கோங்கம்மா. நீங்க நலமா இருக்கீங்களா? எல்லாரும் எல்லாரும் நலமா?
0: எல்லாருமே நலமா இருக்கோம். சொல்லுங்க ராஜேஸ்வரி, உங்களை வந்து மத்தவங்க இப்படி நினைச்சு பாக்கணும்ப்பா, அந்த மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி உங்களை நினைச்சு பாக்கணும்?
2: நான் திருக்குறள் வாசகியாத்தமா இருக்கணும். எல்லாருமே திருக்குறள் தான் சொல்லுவேனா?
0: ஓகே,
2: நான் எங்க போனாலும் பேசுறவங்கள்ட்ட எப்போறாமே திருக்குறள் சொல்லித்தான் அவங்களோட மனசுக்கு ஆறுதலை கொடுப்பேன்.
0: ஓகே ஓகே.
2: அவங்க எல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க, அவங்க துன்பத்தை சொல்லுவாங்க, கஷ்டத்தை சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லி அகழ் வாரை தாங்கும் இடம் போல தம்மைகள் வாரை பொறுத்தட்டாலே அப்படின்னு சொல்லிடுவேன். என்ன செய்தார், எனக்கு அந்த மாதிரி துரோகம் அழிச்சிட்டாங்க, எங்க குடும்பத்துல எங்க அண்ணன் தம்பிய துரோகம் அழிச்சிட்டாங்க போது என்ன செய்தார, ஒரு தவறுனால நல்ல செய்தி
0: அதாவது திருக்குறளே வச்சிருக்கேன்ப்பா உங்களுக்கான ஆறுதல் அப்படின்னு.
2: அதே மாதிரி இன்னொரு குரல் மட்டும் சொல்லுவேன் முக்கியமா என்னன்னா, முற்போகல் பிறர்க்குன்னா முற்போகல் நம்ம கடமை என்னவோ அதை கரெக்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். கை மாறி வேண்டாம், கடப்பாடு மாறி மாட்டேன், என்னாட்டும் போடணும் உலகு இந்த வானம் பூமி நட்சத்திரம் காத்து மழை தண்ணி எல்லாமே பிறருக்காக வாழும்போது நம்ம ஏன் மனித மட்டும் நம்ம சுயநலத்துக்காக வாழணும், எல்லாருக்காக நம்மளும் வாழ்ந்து பார்ப்போமே, நம்மளும் எல்லாரும் மாதிரி நிற்போமே அப்படின்னு சொல்லிக்கிறது தான் என்னோட அடையாளம்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க ராஜேஸ்வரி, நன்றிமா. நன்றி
2: நன்றி நன்றிங்க.

0: வணக்கம், யார் இங்க இருந்து?
1: வணக்கம், பட்டாபுரம்லேருந்து கலையரிசி.
0: சொல்லுங்கள்.
1: அதை யாரோ சோர்ந்து போயிருப்பாங்கம்மா, பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் எந்த தரப்பினராக இருந்தாலும் கொஞ்சம் மனசோர்வுன்னு வந்துடுது. அந்த நேரத்தில் நம்ம உற்சாகம் முட்டி அவங்களை வந்து இது மாதிரி என்ன சோர்ந்து போய் உட்காந்து ஒன்றும் வேலைக்காகாது, நம்ம வந்து அடுத்தடுத்த இதை நோக்கி போயிட்டே இருக்கணுமா, இந்த நதிகள் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்படியே தேங்கி போனா சாக்கடை தானே நம்ம. நம்ம வந்து சாக்கடையா நதியா சொல்லுங்க, பெண்கள்லாம் சாக்கடை
0: கிடையாது.
1: நம்ம உற்சாகம் பண்ணி கொடுத்து அவங்களை ஊக்குவிச்சு அவங்க மேல மேல வர வைப்பாமா. பாட்டு எனக்கு வர மாட்டேங்கன்னா திருப்பி திருப்பி அஞ்சு தடவை படிங்க, அதையே எழுதுங்க, ஒரே பாட்டு அஞ்சு தடவை எழுதி எழுதி பாருங்க. நாங்கள் ஸ்கூல் பஸ் அப்ப 74 எப்படி நாங்களாம் வந்தோம்னா திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருப்போம், எழுதி எழுதி பார்த்துட்டோம். ஒரு தப்பு கூட இருக்கக்கூடாது. நம்ம எழுதினோம்னா அதான் நம்ம பேப்பர் தான் ஃபர்ஸ்ட் திருத்துவாங்க, அப்புறம் தான் அடுத்த பேப்பரே திருத்துவாங்க. எல்லாமே நம்ம இடத்துல கேரி அவுட் பண்ணியிருக்கோம், கரெக்டா இருக்கும். அதனால நம்ம எல்லாமே சரியா பண்ணுவோம் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கணும். நமக்கு இல்லைன்றது எதுவுமே கிடையாது, எல்லாமே எல்லாருக்கும் உண்டுன்னு அந்த வள்ளலார் பாட்டெல்லாம் எழுதி கொடுத்துருவேன். நீர் உண்டு, பொழிகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிலம் உண்டு, பலனும் உண்டுன்னு, உண்டு உண்டு வகையவே உணவு உண்டுன்னு ஒரே வரையில மூணு உண்டு வரும். எல்லாருக்கும் எல்லாமே உண்டு, யாருக்கும் எதுவும் இல்லைன்னு கிடையவே கிடையாது. நம்ம எஃபோர்ட் எவ்வளவு போறோமோ அவ்வளவு கிடைக்குமா நமக்கு?
0: கண்டிப்பா சார்.
1: சோர்ந்து போய் உட்கார்ந்ததுனால என்ன
0: மற்றவர்களை வந்து நம்ம வந்து தேற்றும் அந்த குணம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப நல்ல விஷயம். நன்றி சார். நிகழ்ச்சியில
1: பையன் இல்லன்னா கூட எழுதி கொடுத்தா உங்களுக்கு பையன் பிறந்துச்சு, பொண்ணு இல்லைன்னா அதுக்கும் சொல்லியிருக்கா அதுக்கும் பொண்ணு பிறந்து நம்ம நினைக்கிறாங்க. நன்றி.
0: நன்றி சார். நன்றி. எஸ் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை கேட்டுட்டு வந்துடலாம்.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
3: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு. 12:22 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹை ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் எப்படி நினைவு கூறப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னீங்க, அருமையா இருந்துச்சு, புதுமையா இருந்துச்சு. பட் ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில ஸ்நேகிதிகள் மட்டும் பங்கேற்றா ரொம்ப நல்லா இருக்கும். நிகழ்ச்சியில அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ராஜலட்சுமி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே பிசிக்கலா யாருக்கு ஏதாவது உடனே போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப்
0: பண்ணுவேன்.
1: விஷயம் என்னன்னு தெரியாததை கீழே வந்துட்ட ஐயோ ஏந்திரி அப்படி இப்படி தண்ணி குடுக்கறது, அது மாதிரி தடவி குடுக்கறது, அதே பழக்கம் இன்னும் இருக்குது. 70 வயசு ஆயிட்டது. எனக்கு யாராவது ஒருத்த ஹெல்ப் பண்ற ஒரு ஏஜுக்கு வந்துட்டேன். ஆனா இன்னமும் வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னாலோ ஏதாவது துணைக்கு வேணும்னு ஒரு இது உதாரணத்தை பண்ணீங்களே இருக்கிறீங்க. எங்க வீட்டுல வந்து இது மாதிரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னா உடனே
0: ஓடியாந்துருவேன். அழகு.
1: அது அது என்ன ஒண்ணுன்னா, உன்னால உங்களால நம்ம முடியாது, ஏன் நீங்க என்னால முடியும், நான் என்ன செய்ய போறேன், உங்க பக்கத்துல வந்து உட்காந்துட்டு மருந்து பத்திரை எடுத்து
0: கொடுக்குறேன், என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன்ப்பா அப்படின்னு நீங்க சொல்றீங்க.
1: ஆனா இப்ப வந்து

0: எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, பக்கத்துல ஏதாவது இந்த முதியோடு இல்லாம இருந்தா அங்க போய் ஒரு அந்த சமூக சேவை மாதிரி செய்யணும். கோயில்ல போய் செய்யறத விட அவங்களுக்கு ஒரு மருந்து மாத்திரை எடுத்து கொடுத்து ஒரு இது பேப்பர் படிக்க முடிய அவங்களுக்கு படிச்சு காமிச்சா தேவலாம் போல இருக்குது, அது மாரி படிச்சு காமிச்சா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரியான அந்த ஹெல்பிங் மைண்டு அதிகமா இருக்குது. அது வந்து என்ன பாராட்டுறாங்க, நேராவும் பாராட்டுறாங்க, இந்த வயசுக்கு எப்படி நீங்க செய்யறீங்க அப்படி.
1: மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதே ரொம்ப பெரிய குணங்க அது உண்மையிலேயே.
0: அந்த குழந்தைங்க என்ன சொன்னாலும் ஓடி போய் விளையாடுறது மாதிரி அந்த கட்டி போட்டா கூட அரைப்பிட்டு ஓடிடுவோம் போல இருக்கு. அது ஏன் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குது?
1: நல்ல நல்ல விஷயம் தான் ஆக்சுவலி.
0: ரொம்ப சந்தோஷம்.
1: நன்றிமா. நன்றி.
0: நன்றிமா.
1: வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம். யாரு?
2: திருவேட்டூர் பத்மாவதிமா. நல்லா இருக்கிறேம்மா.
1: நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன்.
1: சொல்லுங்க பத்மாவதிமா.
2: நான் வந்து ஒருத்தர் ஒரு கோபமா இருந்தாலும் ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நான் எப்படி ஒரு புத்திமதி சொல்லுவேன்னா இந்த மாதிரி இருக்கணும், ஏதோ கஷ்டத்தை அனுபவிக்கூடாது. ஏதாவது
1: ஓகே இணைப்புல தான் இருக்கீங்க. எஸ், நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, அருமையா இருக்கு கேக்குறதுக்கே. தொடர்ந்து பேசலாம் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் மன்மதன் அம்பு திரைப்படத்துல இருந்து கமல்ஹாசன் மற்றும் பிரியாவோட குரல்ல தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதூடு.

12:30 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ் நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் அப்படிங்கறது தான் இன்னைக்கான தலைப்பு. ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப புதுமையா சொல்லியிருந்தீங்க. சில பேர் வந்து நான் திருக்குறள் நிறைய சொல்லுவேன்பா, அது மாதிரி என்ன நினைச்சு பார்க்கணும், நிறைய திருக்குறள் சொல்லுவாங்கல்ல அப்படின்ட்டு. சில பேர் வந்து எனக்கு ஓடி ஓடி போய் உதவி செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி நற்குணங்கள், மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், மற்றவங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் கொடுத்து ஆறுதல் சொல்லணும், இந்த மாதிரி எல்லாம் என்ன நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு கேக்குறதுக்கே. எஸ் நிகழ்ச்சியில அடுத்த காலர் யாருன்னு பாத்துடலாம். எஸ் நீங்க என் கூட பேசணும்னு நினைச்சீங்கன்னா 2980-8600-38 அல்லது 2952-0554 அப்படிங்கிற எண்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். எஸ் நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கழுக திரைப்படத்துல இருந்துதான் வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதோலு.

0: 12:36 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை எப்படி நினைவு கூறப்பட வேண்டும் அப்படின்லாம் கேட்டிருந்தேன். ஒவ்வொருத்தர் வந்து ரொம்ப புதுமையா ரொம்ப அழகா வந்து பதில்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில நிகழ்ச்சியில அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பாத்துடலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். இணைப்புல தான் இருக்கீங்க. வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ வணக்கம். யார் இங்க இருந்து?
1: கோயம்புத்தூர்ல இருந்து ஜெயந்தி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஜெயந்தி, எப்படி இருக்கீங்க?
1: ஓ நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் அருமையா இருக்கேன். சொல்லுங்க ஜெயந்தி, உங்களை எப்படி நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: பாக்கி இருக்கிறதுல எல்லாம் ஒரு மைண்ட் வேற வேலை செய்யறதுக்கே மைண்ட் ஓடும். சோ அந்த அளவுக்கு நான் எப்பவுமே வீடு நீட்டா வச்சுக்குவேன். அப்ப நான் இல்லாதப்ப அவங்க கண்டிப்பா அதை நினைச்சு பாக்கணும்னு.
0: அதாவது ஜெயந்தி மாதிரி சுத்தம் பண்ண வைக்க முடியாதுப்பா.
1: ஆமா, பிகாஸ் அந்த அளவுக்கு நான் நீட்டா வச்சுப்பா. திட்டிட்டே இருப்பாங்க என்ன, இவனுக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பார்த்தாலும் இதே பண்ணிட்டு இருக்கேன்னு. பட் வந்து எனக்கு அது ஜஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் இன் மை லைஃப். நினைச்சு பாக்கணும் நாங்களே எவ்வளவு அட்ஜஸ்டபிள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஜெனரேஷன்ல. அப்படின்ட்டு அது ஒரு செகண்ட் திங். அப்புறம் தேர்ட் திங் வந்து, ஆஸ் ஐ அம் எ டீச்சர் மேடம்.
0: ஓகே.
1: அப்போ நான்

0: குழந்தைங்களுக்கு வந்து புரியாது ஹையர் செகண்டரி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ரொம்ப கொஞ்சம் வீக் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, புரியாது. அவங்களுக்கு நான் வந்து ரொம்ப பக்கத்துல இருந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வர வச்சு அந்த அளவுக்கு சொல்லி கொடுப்பேன். கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் எல்லாம் அந்த அளவுக்கு நான் பெர்ஃபெக்டா சொல்லி கொடுக்குறப்போ அந்த குழந்தைங்க வந்து நான் இல்லைங்கிறப்போ அது நிறைய இடத்துல அது ஃபீல் பண்ணிருக்காங்க. என்னோட மிஸ்ஸிங்
1: உங்களுடைய ஆப்சன்ஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி சொல்லி தரலே அப்படினு சொல்லிட்டு.
0: காலேஜ் போனப்ப நிறைய பேர் வந்து காலேஜ் போயிட்டு எங்கங்க காலேஜ்ல எல்லாம் சரியா சொல்லி கொடுக்கல மேடம், நாங்க இப்போ ரொம்ப ஃபீல் பண்றோம்.
1: ஓகே, உங்களுக்கு கிடைக்காத விஷயங்களை எல்லாம் மத்தவங்களுக்கு கொடுக்கணும் நினைக்கிற அந்த நற்பண்பு பாத்தீங்களா, அதுக்காகவே உங்களை வந்து அழகா நினைச்சு பார்க்கலாம். ரொம்ப அருமையா சொன்னீங்கமா, நன்றி. எஸ், தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில அடுத்த பாடல் காற்று வெளியீடை திரைப்படத்துல இருந்துதான். சத்யபிரகாஷ் மற்றும் சின்மையோட குரல வைரமுத்து வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் இசையில. அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளி கேட்டு வந்துடலாம்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எவ்ரி கிரேட் ஜேர்னி பிகின்ஸ் வித் பீப்புள் கம்மிங் டுகெதர் டு லிசன், டு லேர்ன், டு இமேஜின் வாட்ஸ் பாசிபிள். திஸ் இஸ் த பிரிக்ஸ் 2026. A moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.

0: 12:45 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில என்ன தலைப்புல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் எதற்காக நினைவு கூறப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்த ஒவ்வொருத்தர் வந்து ரொம்ப அழகா வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த வரிசையில அடுத்த காலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம், மிஸ் கால் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் தொடர்ந்து பேசலாம் அப்படிங்கறதுக்குள்ளே இன்னொரு காலர் வந்தாச்சு. வணக்கம், எஸ் நான் பேசுறது அழகா எனக்கே கேக்குது, உங்களோட பேர் சொன்னா நல்லா இருக்குமே.
1: ஹலோ,
0: வணக்கம், யாரு?
1: ஹலோ, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம்.
0: கோயம்புத்தூர்ல இருந்து மிமிக்ரி பண்ணிட்டலாம் பேசுறீங்களே, யாரு, உங்க பேர் என்ன? பங்கேற்கும் போது எனக்கு வந்து உங்களுடைய ஆர்வம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனா நாங்க கண்டுபிடிச்சிட்டோமே, கண்டுபிடிச்சிடும். நன்றி, நன்றி. பரவாயில்லப்பா, இப்படி எல்லாம் முயற்சி பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது பயங்கரமா இருக்கு. அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்,
2: நீங்க
0: வந்து உங்களை இப்படி நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு விஷயம்?
2: என்ன வந்து எப்படி நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும்னா, நான் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப, அதாவது வந்து இந்த விஷயம் செய்யணும் அப்படின்னா அத உடனே செஞ்சு செய்யணும். எல்லாமே வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கணும். எதுவுமே வந்து இப்ப வந்து ஒரு விஷயம் செய்யணும்னா அந்தந்த இடத்துல அந்தந்த ஒரு வீட்டுல கூட, இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல ஒரு பொருள் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் அந்த இடத்துலயே கரெக்டா இருக்கணும்.
0: அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருந்தாதான் கரெக்டா இருக்கும்.
2: அந்த பொருள் அந்தந்த இடத்துல இருந்தாதான் எனக்கு கரெக்டா இருக்கும், ப்ராப்பரா இருக்கும். அப்போ நான் இல்லாத நேரத்துல என்ன பத்தி அப்ப நினைச்சு பாப்பாங்க இல்லைங்களா?
0: நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அதுல ஒரு விஷயம் நான் என்ன கவனிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து எனக்கு இவ்வளவு பணம் இருக்கு மேடம், இவ்வளவு வீடு இருக்கு, இதெல்லாம் நினைச்சு பாக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லல. அவங்க அவங்களுடைய குணங்கள், அவங்க செய்யற உதவி, அவங்க செய்யற அந்த பண்புகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் நினைச்சு பாக்கணும்னு ஆசைப்படும் போதே ரொம்ப அழகா இருக்கு உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே. எஸ் மனிதம்னாலே அழகுதான், அதுல வந்து மனது பாத்தீங்களா, அந்த உண்மையான மத்தவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யணும், நம்ம வந்து அன்பை பரிமாறணும், மத்தவங்களையும் வந்து நம்ம வந்து சகஜமா நேசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் என்ன என்னைக்குமே வந்து மற்றவர்கள் மனதுல வந்து நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறதுக்கு சான்றாக நிறைய காலர்ஸ் நிறைய விஷயத்த சொல்லிட்டீங்க.

எஸ் நீங்களுமே ஏன் கூட பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 298603383 அல்லது 295205554 அப்படிங்கிற எண்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். ஸ்நேகிதிகள் மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுக்கு காரணம் வந்து இது ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால மட்டும்தான். பட் நிறையா பேர் வந்து மிமிக்ரிலாம் பண்ணி ட்ரை பண்ணுறீங்க, பட் உங்களுக்கு வந்து நிறையா ஷோஸ் காத்துட்ருக்கு, அதில் வந்து தாராளமாக நீங்கள் எல்லாருமே பேசலாம் சரியா? எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மின்னலை திரைப்படத்துலேருந்து தான் வந்துட்டுருக்கு. ரூப்குமார் ரத்தோர் திப்புவோட குரல். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை கேட்டு வந்துடலாம்.

12:56 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன கேள்வியில கேட்டிருந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் எப்படி நினைவு கூறப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருந்த நிறைய பேர் வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், மற்றவர்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பையும் ஆறுதல்களையும் மட்டும்தான் நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்துல நிலைச்சு நிக்கிறது அது மட்டும்தான், அதுக்கப்புறம் தான் பணம் சொத்து எல்லாமே அப்படிங்கிறது வந்து தெள்ள தெளிவா தெரியுது. நான் ஒரு வரிகள் படித்தேன், அப்படி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யலனாலும் பரவாயில்லைங்க, தீமையை செய்யாதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாலு பேருக்கு நல்லது செஞ்சாதான் இப்போ நம்மளை நினச்சி பார்ப்பாங்க அப்படின்ட்டுலாம் இல்லை, நம்ம சும்மா இருந்தாலே போதும், மற்றவங்களுக்கு வந்து பாதிப்பு தராத வகையில் நம்ம வாழ்ந்தாலே போதும். ஆக மற்றவர்களுக்கு வந்து சந்தோஷத்தையும் தாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது உங்கள் சகி அஜய் காவ்யா. மீண்டும் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காத்து வாக்கில ரெண்டு காதல் திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டே இருக்கு. ரவி மற்றும் ஷாஷா திரிபாத்தியோட குரல்ல, விக்னேஷ் சிவன் வரிகள அனிருத் ரவிச்சந்திரோட இசையில கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

நேரம் 1:01 ஆயிற்றுக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரை கானம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே மோகன்ராஜ் பழனி. இன்னைக்கு திரை கானம் நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாடல்களை எப்படி லைனாக அடுக்கி வச்சிருக்கிறேன். முதல் பாடல் பிபி ஸ்ரீனிவாஸ், பி சுஷீலா அவங்களுடைய குரலில், எஸ்எம் சுப்பையா நாயுடுவின் இசையில், திருடாதே திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம்.

ரொம்ப அழகான பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். நேரம் இப்போ 1:05 ஆயிட்டுருக்கு. அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் சுலமங்கலம் ராஜலக்ஷ்மி அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் வந்துட்டு இருக்குது. தாயில்லா பிள்ளை திரைப்படத்துலேருந்து கேட்டு ரசிக்கலாம்.

டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். திரைக்கானம் நிகழ்ச்சியில் நாம் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் என்னென்னா, டிஎம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில், காமு ஷெரீஃபின் வரிகளில், கே வி மகாதேவன் இசையில், ஒரு பணம் பந்தியிலே இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 1:25 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகானம் நிகழ்ச்சியில் அருமையான கானங்களை நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்குறோம். அடுத்ததான் நாம் கேட்டு ரசிக்க போகிற பாடல் பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுஷீலா அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், பாசமலர் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

இதமான பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம் திரை கானத்தில். அடுத்ததாக கேட்க போகிற பாடல் டிஎம் சௌந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். அடுத்ததாக ஒரு பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses, and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: நேரம் ஒரு மணி 41 நிமிடம் ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 இனிமையான பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். திரைக்கானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க போகிற பாடல் எம்எஸ் ராஜு, எல்ஆர் ஈஸ்வரி அவங்களுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், வெண்ணிற ஆடை திரைப்படத்திலேருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

ஜேபி சந்திரபாபு, பி லீலா அவங்களுடைய குரலில், டிஆர் பாப்பாவின் இசையில், குமாரராஜா திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடலை, இதமான பாடலை, இன்பமான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம்.

நேரம் 1:52 ஆயிட்டிருக்கு. சூப்பரான பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். அந்த காலகட்டத்திற்கே நம்ம அழைத்து செல்லும் பாடல்கள், நமக்குள்ளே இருக்கிற பல நினைவுகளை, அழகான நினைவுகளை கொண்டு வரக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். அடுத்ததாக டிஎம் சவுந்தரராஜன் அவருடைய குரலில், ஆலங்குடி சோமுவின் வரிகளில், கேவி மகாதேவன் இசையில், கொங்கு நாட்டு தங்கம் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிக்கலாம்.

திரைக்கானம் நிகழ்ச்சியோட நிறைவுப்பாடல் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், கஜலட்சுமி அன் மீரா அவங்களுடைய குரலில், மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் வரிகளில் ஜி ராமநாதன் இசையில் வந்துட்டே இருக்கு. கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாம். பாடல்களை உங்களுக்காக பிளே பண்ண நான் உங்கள் ஆர்ஜி மோகன்ராஜ் பழனி. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது FM Rainbow 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூளே.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்

2 மணி 1 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 இதமான இசை பாடல்கள் தான் கேட்க போகிறோம் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இணைப்பில் இருப்பது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக தழுவாத கைகள் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில் வாலி வரிகளில் இளையராஜா இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே செமதோலு.

ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் விடுதலை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ்பி சைலஜாவின் குரலில் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026.

0: Leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability. With a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: இரண்டு மணி 11 நிமிடங்கள் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில், வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கு எல்லாமே சமதுளு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 2:15 ஆயாச்சு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலிருந்து.

இன்று பிற்பகல் 2:30 NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 2:20 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சிவப்பு மலர்கள் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில் MS விஸ்வநாதன் இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம்.

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
1: புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
0: எஃப்எம் ரெயின்போ,
1: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
0: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

2:26 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ராட்சசன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ராவின் குரலில் வைரமுத்து வரிகளில் இளையராஜா இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: 20 जुलाई 1937 को रोम में उनकी मृत्यु हुई। मार्कोनी को श्रद्धांजलि अर्पित करने के लिए विश्व भर के सभी रेडियो स्टेशनों ने 2 मिनट का मौन रखा। आज भी विश्व उनके अनूठे योगदान रेडियो को आभार सहित याद करता है।
1: तब से अब तक रेडियो में बहुत उतार चढ़ाव आए हैं। आज भी बहुत सारे संचार माध्यमों के होते हुए भी इस नायाब जादुई डिब्बे का आकर्षण समय के साथ कुछ कम नहीं हुआ है।
2: श्रोता, अभी आपने सुना कार्यक्रम रेडियो की कहानी। अब हमारा समय समाप्त हुआ चाहता है, तो अब अपने मित्र अजीत को
3: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी कुसुमलता, चेतना, जगबंधु और मंजू जी के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
2: नमस्कार।
4: उमंग उमंग उमंग उमंग।
5: இதுவரை NCERT வழங்கிய விளம்பரத்தார நேரம் 3 மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வாகன உற்பத்தி துறை தொடர்ந்து ஊக்கமளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதார தேக்க நிலை ஏற்பட்ட போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 7.8% அதிகரித்துள்ளது சாதனையாகும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வாகன உற்பத்தி துறையில்

இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக உருவெடுக்க உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் உரிமங்களுக்கான விதிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராமமோகன் நாயுடு வலியுறுத்தியுள்ளார். சட்ட மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறையில் மேற்கொள்ள வேண்டிய அடுத்த கட்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து மத்திய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். ஒலிம்பிக் மற்றும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் சென்னையில் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் தாவேக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு வி எஸ் பாபு வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயாஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கார் மற்றும் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர்,
2: ஹலோ டாக்டர்,
3: நேரம் 3:03 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம். தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை ஒட்டி ஆரோக்கியமான உணவு முறைகள் குறித்து பாளையங்கோட்டை அரசு சித்த மருத்துவ கல்லூரியின் ஓய்வு பெற்ற முதல்வர் மற்றும் சித்த மருத்துவர் டாக்டர் ஜி உஜீவனம் அவர்களுடன் தான் இணைந்திருக்கிறோம். வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு கனிவான மாலை வணக்கம்.
3: எஸ் டாக்டர், அதாவது வந்து ஆரோக்கியமான உணவு முறைன்ட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்களே டாக்டர், அப்படின்னா என்ன?
4: ஆமாம், நீங்கள் இது வந்து ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறது தான் இப்போ மெயினாக இந்த வருஷத்தோட தீம் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அதாவது பேலன்ஸ் டயட் அப்படிங்கிறாங்க. எங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா அறுசுவை உணவு தான் நாங்கள் ஆரோக்கியமான உணவு என்று சொல்லுகிறோம். சித்த மருத்துவத்தில் சொல்கிறது வழக்கமாக உண்டு. அறுசுவை உணவு ஏன்னா பார்த்திங்கன்னா சித்த வைத்தியத்தில் வந்து நாங்கள் உணவு மூலம் வைத்தியத்தில் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா அதோட பேலன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சித்த வைத்தியத்தில் முதல்ல வந்து முக்குற்றம், பஞ்சபூதம். பஞ்சபூதம் அப்படிங்கிறது பிருதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாஷ் அந்த அஞ்சும் சேர்ந்ததும் அது முக்குற்றமும் அந்த இரண்டு பூதங்களாக சேரக்கூடியது தான் அறுசுவைங்கிறோம். இந்த அறுசுவை உணவு தான் நம்ம வந்து பேலன்ஸ் டயட் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளே சாதாரணமாக ஒரு இலையில் நம்ம சாப்பாடு இப்போ வந்து அந்த காலங்களில் வந்து இலை வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக இருந்தது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சைட்லேயோ மற்ற இடங்களில் வந்து இலை வந்து நார்மலாக கிடைக்கக்கூடியது. அப்போ வந்து ஒரு இலை வந்து உணவு உள்ளம்போது அதில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து சித்த மருத்துவத்தில் நம்ம அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல வந்து சுவை, நம்ம அறுசுவை அப்படிங்கும்போது நமக்கு தெரியும் இனிப்பு, உப்பு, புளிப்பு, கார்ப்பு, கைப்பு, துவர்ப்புன்னு. ஸோ இதில் வந்து நம்ம கைப்பும் துவர்ப்பும் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடுறோம். பொதுவாக சாப்பிட்றதே இல்லை. அதனால நமக்கு வந்து இம்யூனிட்டிலாம் கிடைக்கக்கூடியது வந்து துவர்ப்பு சுவையில் தான் இம்யூனிட்டியாக நமக்கு கிடைக்கக்கூடியது. அதாவது எதிர்ப்பு சக்தி கிடைக்கக்கூடியதே வந்து துவர்ப்பு சுவையில் தான். அப்போது வந்து இப்போ ஒரு இலையிலேயோ அல்லது ஒரு தட்டுலேயோ நம்ம சாப்பாடு வைக்கும்போது முதல்ல வந்து நம்ம வந்து இனிப்பு சுவையை வச்சுருக்கணும். அது கொஞ்சம் இனிப்பு சுவையை சாப்பிட்டுக்கிட்டணும். அதுக்கு அடுத்தது வந்து மற்ற சுவைகளெல்லாம் கூடக்கூடியதை கார்ப்பு, கைப்பு, அதாவது குழம்பு, நம்ம சாதாரணமாக சோடி சொல்ல போனால் வச்சுங்களேன் ஒரு சாதாரணமாக பழமும் ஜீனியும் அது வந்து வைக்கிறது உண்டு. குழம்பு, ரசம், கூட்டு, பொரியல் அதெல்லாம் வச்சுருப்போம். சாம்பார் அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்லா வந்து ஒரு ப்ரோட்டீன்கும் போது சாத்தோட கொஞ்சம் நெய் பருப்பு போட்டு சாப்பிடுவோம். அந்த நெய்யும் சேர்க்கும்போது எல்லாமே சேர்க்கும்போது கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன் எல்லாமே வந்துடும். கார்போஹைட்ரேட்டுங்கிறது தான் ரைஸ். அதுக்கடுத்தது ஃபேட் வந்து கீ. அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் வந்து தால் வெரைட்டிஸ். இந்த அரிசியில் கூட பிளெயினாக இப்போ பச்சரிசியவே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க சில பேர். இப்போ வந்து ஒயிட் ரைஸ் மக்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஒயிட் ரைஸ் தான் சாப்பிட்றோம். அப்படி இல்லாமல் நவதானியங்களை கூடிய திணை அரிசி, சாமை, வரகு அதை மாதிரி உள்ளதில் வந்து மாற்றி அதை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடைசியில் வந்து நம்ம சாப்பாடு முடிக்கும்போது துவர்ப்பு சுவையோடு, அதாவது வெத்தலைப்பாக்கு முன்னாடியெலாம் அந்த காலத்தில் வெத்தலைப்பாக்குலாம் போடுவாங்க அதை மாதிரி இருக்கலாம். இதில் நம்மளோட துவர்ப்பு சுவை அப்படி கசப்பு சுவையும் பார்க்கும்போது நமக்கு எப்போவுமே நமக்கு தெரியும். நம்ம எல்லாருமே சொல்கிறது பாவக்காய் தான் கவப்பு கசப்பு சுவை அப்படின்னு சொல்கிறோம். சுண்டைக்காய் சேர்த்துக்கிடலாம். அதை மாதிரி கசப்பு சுவையில் வந்து இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிடலாம். மணத்தக்காளி கீரை அதை மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நமக்கு வந்து உடம்போடு சேர்த்துக்கிறது நல்லது. நெல்லிக்காய், ஊறுகாய் அதை மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு அதில் வந்து கொஞ்சம் துவர்ப்பு சுவையும் சேர்ந்துக்கிடும். ஸோ அந்த அறுசுவை உணவு தான் நாங்கள் வந்து சித்த வைத்தியத்தில் பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
3: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் உங்களுக்குமே வந்து சந்தேகங்கள் இருக்குது, டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986008 அல்லது 2952055544 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் முதல் காலர் கிட்ட பேசிடலாம் டாக்டர்.
4: எஸ் மேம்.
3: வணக்கம்.
5: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடிலேருந்து பேசுகிறேன்.
4: வணக்கம்.
2: வணக்கம் டாக்டர். டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்வி. அந்த பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் அப்படிங்கறதுல இந்த ஃபைபர் கொஞ்சம் எடுத்தா ஹெல்த்தி லைஃப் ஆக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபைபர் கலந்த உணவுகள் அப்படின்னா என்ன, அது பத்தியும். குட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது உடலுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். ஸோ இந்த குட் கொலஸ்ட்ரால் எந்த பொருட்கள்ல இருக்கு, அண்ட் கொலஸ்ட்ரால்லயே குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு டிஃபரன்ஷியேட் பண்றோம்ல, அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், அதை பத்தியும் சொல்றீங்களா?
4: கண்டிப்பா. ஆமாம், நீங்கள் வந்து முதல்ல ஃபைபரை பற்றி கேட்டீங்க, அந்த முதல் கேள்வி. அதில் வந்து ஃபைபர்னு வந்து பார்க்கும்போது நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, கீரை வகைகள், நிறைய கீரை வகைகளில் தான் நமக்கு வந்து ஃபைபர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை, வெந்தயக்கீரை, எல்லா வகை கீரைகள்லேயும் ஃபைபர் வந்து அதிகமாக இருக்குது. எல்லா கார்போஹைட்ரேட்லேயும் பார்த்தா சில ஃபுட்ஸில் வந்து பார்த்திங்களா, அந்த மில்லட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அதில் கூட நிறைய ஃபைபர்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு நிறைய பொருட்களுக்கு நம்ம வந்து எண்ணெய்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பேட் கொலஸ்ட்ரால கொண்டு போய்க்கணும். குட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் மாத்திரம், அது பசுவின் நெய் வந்து பார்த்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ரால்ல வந்துடும். அதுவும் எல்லாமே அளவோடு இருக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து அளவோடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு கெடுதல் பண்ணாது. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் பூண்டு அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் கொஞ்சம் நல்லா கண்ட்ரோலில் இருக்குமா?
3: ஓகே டாக்டர், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அறுசுவை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அன்றாட வாழ்க்கையில் இத்தனை சுவைகளையுமே நம்ம சேர்த்துக்கிறோமாங்கிறதே வந்து நமக்கு வந்து தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த வாழை இலையில தான் சாப்பிடணுன்ட்டுலாம் ஒன்று இருக்குல்ல டாக்டர், அது வந்து அதை பற்றி அதோட பயன்கள் என்ன அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
4: ஆமாம், இலைகள் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலை, அந்த காலங்களில் வாழை ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம வச்சா தான் வாழை இலைன்னு வச்சுட்ருக்கோம். இப்போ வந்து பாக்கு மட்டை இலை, அப்புறம் வெறும் பிளேட்டு நின்றுட்டே சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு. ஆனால் வாழை இலை த பெஸ்ட்டு. ஏன் கேட்டிங்கன்னா அதில் வந்து டிமல்ஷன் டாக்ஸன், அதாவது உள்ளுக்குள்ளே உள்ள அந்த நமக்கு வந்து எரிச்சல்லாம் வலியில் அங்கே உள்ள உணவு செல்லும்போது அதில் வந்து நமக்கு எரிச்சல் வலி அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் அந்த வந்து வாழை இலை வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். முத்தோடத்தையும் சமணப்படுத்தக்கூடிய குவாலிட்டி வந்து வாழை இலைக்கு இருக்குது. அதனால் வாழை இலை வந்து த பெஸ்ட். மோர் ஓவர் நம்ம வந்து தலையில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதனால தான் வாழை இலையை டேபிளில் போட்டு சாப்பிட்லாமான்னு சாப்பிட்லாம்.

0: பட் இருந்தாலும் சமணம் கூட்டி உட்கார்ந்து, அதுவே ஒரு ஆசனம். அதை மாதிரி உட்காந்துட்டு தரையில் உட்காந்துட்டு நம்ம கையால் பிசைஞ்சு, அதுவும் ஸ்பூனில் வேற சாப்பிட்டாரு சில பேர் சாப்பிட்றாங்க. ஸோ நம்மளோட சென்சேஷன் வந்து நல்ல அந்த ஃபிங்கர் டிப்ஸில் நல்லா இருக்கும். அதோட நம்ம சூடோட அந்த உணவெல்லாம் பிசைஞ்சு கையால் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லதாக நினைக்கிறோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து ஒரு சொற்றொடர் இருக்கு இல்லையா, உணவே மருந்து மருந்தே உணவுன்னு சொல்லிட்டு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சித்த மருத்துவத்தில் அதுக்கான பங்கு என்ன அப்படிங்கிறத விவரத்தோடு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் டாக்டர்.
0: ரொம்ப அருமையான கேள்வி. இப்போ உணவே மருந்து மருந்தே உணவு, எப்படி உணவே மருந்து ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட அஞ்சாரப்பெட்டி இருக்கு இல்லையா, அதில் மிளகு, ஜீரகம், வெந்தயம், அப்புறம் மஞ்சள், சுக்கு, பூண்டு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து அன்றாட உணவில் நம்ம சேர்த்துக்கணும். அஞ்சாரப்பட்டியில் வைக்கிற மருத்துவம் தான் சித்த மருத்துவம். அதனால தான் உணவே மருந்து. நம்ம சாப்பிடக்கூடிய இப்போ சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அதில் வந்து ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க, நம்ம ப்ரோட்டீன் சேர்ந்த அந்த சாம்பாரில் வந்து

0: சுக்கு, பூண்டு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து அன்றாட உணவில் நம்ம சேர்த்துக்கணும். அஞ்சரைப்பட்டியில் வைக்கிற மருத்துவம் தான் நம்ம சித்த மருத்துவம். அதனால தான் உணவே மருந்து. நம்ம சாப்பிடக்கூடிய இப்போ சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அதில் வந்து ஒரு ரிசர்ச்சே பண்ணியிருக்காங்க, நம்ம ப்ரோட்டீன் சேர்ந்த அந்த சாம்பாரில் வந்து ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி வரைக்கும் இருக்குங்கிற அளவுக்கு அதில் உள்ள காரம், உப்பு, எல்லாம் கொத்தமல்லி விதை எல்லாம் சேர்க்குறோம்ல அதில், அதனால அது ரொம்ப நல்லது அப்படின்ற இருக்குது.
1: ஓகே டாக்டர், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த காலேஜ் போகணும், ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறதுனால இந்த காலை உணவுங்கிற ஒரு விஷயத்தே வந்து மறந்துடுறோம். அதை வந்து தவிர்க்கிறனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் நமக்கு ஏற்படுது? காலை உணவோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள் டாக்டர்.
0: காலை உணவுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஏன்னா நைட்டு ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்கிங் த ஃபாஸ்ட், ராத்திரி வந்து சாப்பிட்டது காலையிலேருந்து வரும்போது ஒரு மினிமம் ஒரு 12 மணி நேரத்துக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆயிடுது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக காலை உணவு எடுத்தே ஆக வேணும். சித்த மருத்துவத்தில் கூட நாங்கள் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய உதச்சி, அதாவது ஒரு நாளைக்கு வந்து காலை, மதியம், இரவு, இப்போ 3 வேளை நம்ம உணவு எடுத்துக்கிறோங்கும்போது, காலை சூரிய உதயம் ஆனதுலேருந்து 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம், அதாவது 6 மணி 5.5 6 மணிக்குன்னா 7:30 8 மணிக்குள்ளே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். மத்தியானம் பார்க்கும்போது 12:30 வந்து நம்ம ஃபுட்டு எடுத்தாகணும். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 6:30 நாங்கள் எடுக்க சொல்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய உதயம் ஆகும்போது எப்படி உணவு அதுலேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு சொல்லி நம்ம உணவு ஆரம்பிக்கிறோமோ, சூரியன் அஸ்தமானம் ஆகும்போது நம்மளோட உணவை முடிச்சுக்கிடணும். ஏன் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அண்டத்தில் உள்ளதே பிண்டம், அதாவது அண்டம் அப்படின்னா உலகம், பிண்டம்னா நம்ம உடம்பு. நம்ம வெளியில் உள்ளது எப்படி ஆக்டிவிட்டி எப்படி இருக்கோ அதே மாதிரி சன்ரைஸ், சன்செட்டுக்குள்ளே சாப்பிட்டோன்னா டைஜஸ்டிவ் பவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல நீண்ட நாள் வாழ்கிறதுக்கும் வழிவகுக்கும்.
1: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில், அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம் டாக்டர். இப்போ வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், டாக்டர் கிட்ட பேசுங்க.
0: வணக்கம் சார், சொல்லுங்க
2: மேடம். இப்போ கண் பார்வைக்கு இந்த ரெட்டினான்ற பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்தில் வைத்தியம் இருக்குங்களா மேடம்?
0: நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு ரெட்டினா அப்படின்னு வந்து பார்க்குற மாதிரி சித்த மருத்துவத்தில் நாங்கள் சொல்கிறதில்ல. கண் நோய்களில் வந்து பார்த்தீங்கன்னா 96 வகையான கண் நோய்கள் வந்து சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த வேறு அந்த ரெட்டினாக்கு உள்ளதும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி மருந்தெல்லாம் இருக்குது, பட் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ரெட்டினாக்குன்னு தனியாக இல்லை.
2: அது என்னென்ன உணவு முறைகள்லாம் எடுத்துக்கலாம் சொல்லுங்கள்.
0: எஸ் சார், அது வந்து பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி சொல்லுவோம். ஒரு நீங்கள் 48 நாள் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சமைச்சு ஒரு பொரியலாவோ அல்லது ஒரு கூட்டாவோ ஏதோ மாதிரி செஞ்சு பொன்னாங்கண்ணி மாத்திரம் கண்டினியூஸாக ஒரு ஒரு மண்டலம் அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண் வந்து நல்ல தெளிவு பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் நாங்கள் இங்கே சில மருந்துகள்லாம் இருக்குது, இளநீர் குழம்பு, அதை மாதிரி நீங்கள் வந்து சித்த மருத்துவர், அருகில் உள்ள சித்த மருத்துவரை போய் நாடி உங்களோட கண் பார்வை அந்த ரெட்டினலில் பிரச்சனை, பிகாஸ் இந்த ரெட்டினல் வந்து ரெட்டினோபதி அப்படிங்கிறது வந்து டயபெட்டிக்னால வரலாம், ஹைப்பர் டென்ஷன்னால வரலாம், உங்களுக்கு எந்த காரணத்தினால வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த மூல காரணத்துக்கும் வைத்தியம் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கரெக்டான வரும். ஒரே ஒரு ஃபுட்டு மாத்திரம் சாப்பிட்றதுனாலையோ அப்படி பண்ண முடியாது. நீங்கள் அதனால் அருகில் உள்ள சித்த மருத்துவரை நாடி உங்களோட பார்வையை தெளிவு பெற செய்யறது நல்லதுன்னு தெரியுது. செய்யணும்.
1: ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: மயிலை இம்தியாஸ் அகமது.
1: டாக்டர் கிட்ட பேசலாம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார்.
3: எனக்கு போன வாரம் திடீர் வயசு 73 மேடம்.
0: சரி,
3: போன வாரம் திடீர்னு கண் பார்வை வந்து டபுள் டபுளா தெரியும் திடீர்னு.
0: மின்மணி பூச்சி மாதிரி பறக்கிற மாதிரி இருக்கும், நீங்க அத மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ண, கண்ணை மூடிட்டு அந்த அது எங்கெங்கெல்லாம் போதோ அதை மாதிரி ஃபாலோ பண்ண கூடாது. கொஞ்ச நேரம் அதை விட்டுருங்க, கொஞ்ச நாள் ரெஸ்ட் கொடுத்துக்க. கண்ணுல நீங்க என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு தெரியல, நீங்க வந்து கண்ணுக்கு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட், ஓய்வு கொடுக்கறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் நீங்க வந்து ஒரு கண் டாக்டரை வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது சார்.
3: கண் பார்வை
0: அது வந்து எக்ஸசைஸ். நீங்கள் வந்து நேர பச்சை மரங்கள், பச்சை இதெல்லாம் பார்க்கும்போது நேச்சுரலாக கொஞ்சம் இது பண்ணும்போது குறையும், பட் இதுக்கு வந்து நீங்கள் கண் டாக்டரை வந்து அணுகிறது நல்லது சார்.

0: ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க 6 மணிக்குள்ளே வந்து இரவு உணவையே வந்து முடிச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக ஒரு நாளைக்கு நம்ம வந்து 3 வேளை கண்டிப்பாக சாப்பிடணுமா, இல்லாட்டி 2 வேளை அந்த மாதிரி குறைச்சிக்கலாமா, இல்லை அதை பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
1: 3 வேளை சாப்பிட்றதே பெஸ்ட்டுமா? இப்போ வந்து பார்ட் பை பார்ட்டாக சாப்பிடலாம், நிறைய ரிசர்ச் ஒர்க்கெலாம் சொல்கிறதுனால நிறைய வாட்ஸ்அப்பில் அது இது வருது, ஆனால் 3 வேளை சாப்பிடுவது நல்லது.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து இரவில் ஒருவேளை பசிச்சது அப்படின்னா என்ன பண்ணலாம் டாக்டர்?
1: இரவில் வந்து ஆமாம், நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். இப்போ டியூட்டி முடித்து வந்து வரவங்களே சொல்கிறாங்கண்ணே, ஏன்னா 7 மணிக்கு தான் மேடம் வரும், எப்படி எனக்கு 7 மணிக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்ப முடியும் அப்படின்னு. அப்போ நான் அங்கே வந்து சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுண்டல், ஏதாவது ஒரு பயிர் வகைகளோ கொண்டக்கடல சுண்டலோ ஏதோ ஒரு சுண்டலை வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போகிற டைத்தில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா, அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து இந்த சுண்டலை சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா வந்து நைட்டு வந்து லைட் டயட் எடுத்துக்கலாம். அது வந்து வந்து ஆனால் நீங்கள் கேட்டது வந்து என்ன கேட்டிங்கன்னா, ராத்திரி பசிச்சிச்சுன்னா இப்போ ஏன்னா 6:30 7 மணிக்கெலாம் சாப்பிட்டுறோம், அப்போ ராத்திரி பசிக்கலாமே அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. அப்போ வந்து ஒரு பழமோ ஏதாவது ஒரு ஆப்பிள் வச்சுருந்தீங்கன்னா ஆப்பிளோ, அப்புறம் அப்படி இல்லைன்னா ஒரு வாழைப்பழம், உங்களுக்கு ஏதாவது ஒரு பழம் இருந்ததுன்னா பழம் எடுத்துக்கிடலாமா?
0: எனக்கு இந்த டவுட்டுமே இருக்குது டாக்டர். சில பேர் வந்து பழங்களை வந்து உணவுக்கு முன்னாடி சாப்பிடலாமா உணவுக்கு அப்புறமா சாப்பிடலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. பழங்கள் மற்றும் காய்கறிகள் எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படிங்கிறத எந்த அளவில் சொன்னால் கூட நல்லா தான் சார் இருக்கும்?
1: எப்போதுமே பழங்கள் எது எதுனாலுமே பழங்கள் எடுத்துனா நம்ம வந்து அளவோடு சாப்பிடலாம். ஒரு கப், ஒரு சின்ன கப்பு அளவுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி, ஒரு கிண்ண அளவுக்கு சாப்பிடலாம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். என்ன பழங்கள், ஈவன் டயபெட்டிக் பேஷண்ட் கூட நான் ஃபுல்லாக அவாய்ட் பண்ண வேண்டாம், ஆப்பிள், மாதுளை, அதுக்கப்புறம் பப்பாயா, அதை மாதிரி உள்ள பழங்களை நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. எந்த பழம்னாலும் ஒரு கால் ஆப்பிள்னா ஒரு கால் ஆப்பிள் எடுத்துக்கிடலாம், ஒரு ஃபுல் ஆப்பிள் சாப்பிட வேணுங்கிறது இல்லை. பழங்கள் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிறதே பெட்டர்.
0: ஓகே,
1: ஆஃப்டர் வந்து எடுத்தீங்கன்னா டைஜஸ்டிவ் என்சைம்ஸோட இது வந்து ஃபுட்டு வந்து வேகமாக அந்த பழங்கள் வந்து இது பண்ணுறதுனால முதல்ல எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும்.
0: ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்
2: டாக்டர், இருவருக்கும் நன்றி மேடம். மேடம், நாங்கள் காலையில் எனக்கு வயசு 60 ஆகுது மேடம்.
1: சொல்லுங்க சார்.
2: கீரை வகைகளாக சாப்பிடலாமா?
1: கண்டிப்பா சாப்பிடணும் சார். ஆமா, கண்டிப்பா கீரை வந்து
2: முருங்கைக்கீரை வாரத்துல 2 நாளைக்கு சாப்பிடுறோம் மேடம்.
1: வெரி குட், வெரி குட்.
2: வாழையில சாம்பார் சூடா சாப்பிட்டாக்கா உடனே ஆகுதா மேடம்? சாம்பார் சாதம் நெய் ஊத்தி சாப்பிட்டாக்கா அப்படியே சுடு சுடு சுடு சாப்பிட்டா அப்படியே எண்ணெயா கருப்பு கலரா ஆயிப்போகுது வாழையில, அது உடனே ஆகுதா மேடம்?
1: நீங்கள் வந்து ரொம்ப சூடாக வந்து சாப்பிட்றது வந்து உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சூட்டை வந்து குறைச்சிக்கணும், கொஞ்சம் நெய்யெல்லாம் ஊற்றி.
2: நம்மளுக்கு மரங்குது மேடம், வாய மரங்குது, ஏன்னா வெளியில் வந்தாங்க கூட அறுத்து கொடுப்போம், அவங்க விருந்தாடி வந்தாலும் அதை அழியில் தான் சாப்பிடுவாங்க. அதான் சூடாக சாப்பிட்டா ஏழை ஒன்றே ஆகாதா மேடம்? அது
1: நல்லது, நல்லது. ஆக்சுவலாக அது வந்து உள்ளழல் ஆற்றி அப்படிம்போம், அது டிமால்ஷன், உள்ள அழல்லாம் புண்பட்டு இருக்கிறது, இதெல்லாம் கூட புண்ணெல்லாம் கூட ஆத்திரும். ரொம்ப நல்லது ஆக்சுவலி,
2: சாப்பிடலாம் மேடம்,
1: சாப்பிடலாம். அதில் தான் அந்த இலை கருப்பானா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லது தான். அகருப்பாக தானே ஆகும், அந்த சூடை நீங்கள் போடும்போது அதில் நெய் சாம்பார் சூட சூட ஊற்றும் போது கலர் சேஞ்ச் ஆகும். அதனால ஒன்றும் அந்த பச்சையம், அந்த குளோரோஃபில்ங்கிறது வந்து பச்சையம், அந்த பச்சையெல்லாம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே போகும்போது நல்லது தான் சார்.
2: நல்லா சூப்பராக தான் இருக்குது. அந்த வாயில் சூடாக சாப்பிட்டா தான் அதுக்குதான் கேட்குறது, சூடாக சாப்பிடலாமா?
1: சாப்பிடலாம், சாப்பிடலாம். அந்த இலையில் உள்ள பச்சையம்லாம் உங்களுக்கு உடலுக்கு நல்லது தான்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு வயசாகுது, இந்த மாதிரி கண் பார்வை வந்து குறையுது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வயதானவர்களுக்கு வந்து உணவு முறையில் ஏதாச்சும் மாற்றம் ஏற்படுத்தணும்னா என்ன மாதிரியான உணவு முறை வந்து அவங்க எடுத்துக்கணும் டாக்டர்?
1: உணவு முறைன்னு அப்படின்னு பார்க்கும்போது வயதானவர்கள்னு பார்த்தம்போது அவங்க வந்து கடினமான உணவு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் எல்லாத்துக்குமே எங்களோட சித்தா ஃபிலாசபி படி எல்லாத்துக்குமே காரணம் வந்து ஆமம், வயிறு. வயிறு தான் எல்லாத்துக்கும் எல்லா நோய்களுக்குமே காரணம் சொல்கிறோம். அஜீர்ணமின்றி ஜுரம் வராது, அதை மாதிரி எல்லா காரணமும் வயிறு தான் சொல்கிறோம். இப்போ வயதானவர்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் பவர் வந்து செரிமண சக்தி வந்து கம்மியாக இருக்கும். அப்போ வந்து எளிதில் செரிக்கக்கூடிய இடியாப்பம், இட்லி, அதை மாதிரி உள்ளதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ வயசானவங்கன்னா எல்லாரையும் நம்ம வந்து 60 வயசானவங்க எல்லாருமே இப்போலாம் வயசானவங்க நம்ம சொல்ல முடியாது. ஈவன் 80 வயசானவங்க கூட நார்மல் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க முடியுது, அவங்க வந்து நல்லா தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் டைஜஸ்டிவ் பவர் அவங்களுக்கு நல்ல ஜெரிமண சக்தி ஆகி நல்லா இருந்தாங்கன்னா அவங்க நல்லபடியாக எடுத்துக்கிடலாம். அதுக்குன்னு தனியாக ஒன்றும் வேணுங்கிறது இல்லை. ஆனால் காய்கறி கீரைகள், கீரைகள்லாம் சம்டைம்ஸ் நைட்டு சாப்பிடக்கூடாதுங்கிறோம். இதில் என்ன தெரியும்

0: ஆமாம், நைட்டில் வந்து டைஜஸ்டிவ் பவர் வந்து அதனால தான் நைட்டில் ராத்திரியில் கீரை சாப்பிடாதங்க அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட டைஜஷன் வந்து சரியாக இருக்காதுங்கிறனால தான் அப்படி சொல்கிறோம். ஸோ அதை மாதிரி உள்ளதை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றபடி அவங்க நார்மல் ஃபுட்டை எடுத்துக்கிடலாம். கொஞ்சம் அவங்களுக்கு வந்து தோள்கள்லாம் வந்து கொஞ்சம் சுருக்கம் அதை மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் ப்ரோட்டீன் இன்டேக் வந்து அதிகமாக இருக்கும், சாப்பிட்டா நல்லது. அதை வந்து வெறும் அந்த ஆல்மண்டு அப்படிலாம் சாப்பிட்ணும் அப்படிலாங்கிறது இல்லை, வெறும் பொட்டுக்கடலை கூட பொடி பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க வந்து சாப்பிட்டாங்கனாலே நல்லாயிருக்கும்.
1: இப்போ இந்த சிறு தானியங்களையே வந்து நம்ம ஒரு சிற்றுண்டியாக கொடுத்தா கூட நல்லா
0: ரொம்ப நல்லாயிருக்கும். சிற்றுண்டியாக கொடுத்தா ரொம்பவே நல்லது.
1: ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ வணக்கம்மா, யார் இங்கேருந்து?
2: வணக்கம், ஆபடியிலிருந்து ராணி பேசுகிறேன்.
1: டாக்டர் கிட்ட உங்கள் கேள்வியை கேட்கலாமா?
2: டாக்டர் வணக்கம். டாக்டர்
0: வணக்கம்மா.
2: அது அப்பா வந்து நைட்டு அதாவது ஏஜ் ஆயிட்டு அவங்களுக்கு 85 இயர்ஸ் ஆகுது, ஆனால் அவங்க வந்து ரைஸ் கொஞ்சமாக சாப்பிட்டாதான் எனக்கு தூக்கம் வரும், அதனால கட்டாயம் எனக்கு ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அது வந்து மனசு தான் காரணமா அல்லது அது டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்காது இல்லை டாக்டர்? அது
0: அப்படிலாம் இல்லைம்மா, நீங்கள் வந்து 85 வயசு வந்து ஒரு கணக்கு கிடையாது, கிரைட்டீரியா கிடையாது. அவருக்கு ரைஸ் நம்மளோட தமிழ்நாட்டு கல்ச்சரில் வந்து அரிசி தான் உணவு. நம்ம இப்போ தான் நிறைய பேர் எதாவது சப்பாத்தி சாப்பிட்றாங்க அப்படின்னா, பட் அப்படி கிளைசிமிக் இண்டெக்ஸ் படி அவருக்கு சுகர் பிபி வேறு ஏதாவது இருக்காமா?
2: அது அப்படி இல்லை, ஆனால் இந்த ஏஜ் ஆனதுனால கொஞ்சம் மாடரேஷன் இருக்குது, வேறுபாடு இருக்குது.
0: அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா. அந்த அவருக்கு பழக்கம் நம்மளோட, அதாவது நாங்கள் என்ன சொன்னோம், முன்னவர்கள் நம்ம முன்னவர்கள் எப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம வீட்டில் என்ன கல்ச்சர், அதுபடி பார்த்துட்டு அவர் பழக்கமா அதுதான் இருந்து அவருக்கு ஒன்றும் செய்யலைன்னா அதனால எந்த தப்பும் கிடையாதுமா. வயதானவர்கள் நிறைய பேர் நாங்க சொல்லும் போது பேஷண்ட்ஸ் கூட வந்து வயதானவர்கள் வந்து வந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்க சப்பாத்தி சாப்பிட்டோம், எங்களுக்கு கான்ஸ்டிபேஷனா இருக்கு, மலச்சிக்கல் இருக்குமா அப்படின்னு. ஏன்னா அது நார்த் இந்தியாலதான் நல்ல அவங்களோட கிளைமேட்டுக்கு நல்லா ஒத்து வருது. நம்மளோட இதுல வந்து சாதமே கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுமா.
2: ஒரு கைப்பிடினாலும் போதும், ஆனால் வந்து சாதம் வேணும் அப்படிம்பாங்க. அதில் இதில் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகம் அப்படின்னா அவங்களும் எல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு கைப்பிடி சாதம் இருந்தால் போதும் நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: நீங்கள் அதையே கொடுங்க, அவருக்கு எதுக்கு போய் நீங்கள் மாற்றிட்டு அப்படிலாம் பண்ணாதங்க. அவருக்கு என்ன எப்போதுமே நம்ம மனசுக்கு பிடிச்சி சாப்பிடணுமா எதுவாக இருந்தாலும். இப்போ குழந்தைங்களுக்கு கூட சிலது பிடிக்கலன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தானா அதில் வந்து ஒன்றும் ஒரு பலனும் கிடையாது. அதே மாதிரி வயதானவர்களும் ஒரு குழந்த மாதிரி தான், அவர் கேட்கறத கொடுங்க, ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது, கவலைப்படாதங்க.
1: எஸ் டாக்டர், இப்போ வந்து நம்ம உணவு பற்றி பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த தண்ணீர் பார்த்தீங்களா, அதை வெறும் வயிற்றில் வந்து இந்த வெந்நீர் குடித்தா வந்து நல்லது, அதாட்டி வெறும் வயிற்றில் வந்து நார்மல் தண்ணீர் குடிக்கணும் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்கல்ல, ஸோ அதோட அது எப்படி டாக்டர், அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
0: எங்கள் சித்த மருத்துவத்து படிமாதிரி வந்து காலையில் வந்து நீர் வெந்நீர் தான் அப்படின்னு சொல்கிறது இல்லை, நீர் தான் சாதாரண நீர் தான்
1: ஓகே
0: குடிக்கலாம் அப்படின்னு தான் நான் எங்களோட இதில் சொல்கிறோம். நாங்கள் சித்த வைத்தியர்கள் வந்து நீர் குடிக்கிறது, ஏன்னா இந்த மலச்சிக்கல் நிறைய வந்து மலச்சிக்கல்ங்கிறது தான் பலச்சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உள்ளதெல்லாம் போகிறதுக்கு வந்து இப்போ வார்ம் வாட்டர் முடிஞ்சால் வார்ம், அது கோல்டு கிளைமேட்டாக இருந்தால் கொஞ்சம் வார்ம் வாட்டர் குடிச்சுடலாம், அல்லாட்டி ஆர்டினரி தண்ணி வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லதுமா.
1: கிளைமேட்டுக்கு ஏற்றபடி நம்ம வந்து
0: மாற்றிக்கலாம்
1: அப்படின்னு சொல்கிறீங்க டாக்டர். ஓகே, இப்போ சாப்பிடும் போதே சில பேர் வந்து இடையிடையில் வந்து தண்ணி குடிப்பாங்க, இல்லாட்டி சாப்பிட்ட உடனே தண்ணி குடிப்பாங்க, அதெல்லாம் சரியா தவறா, எந்த நேரத்தில் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுங்க டாக்டர்.
0: ஆமாம், தண்ணி குடிக்கிறதும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா டைஜஸ்டிவ் பவர் அந்த கேஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆசிட்லாம் செக்ரிஷன்ஸ்லாம் கேஸ்ட்ரிக் செக்ரிஷன்ஸ்லாம் இருக்கும், அதாவது அனல் வயிற்றில் உள்ள அனல் அப்படிமோ நாங்கள் வந்து அனல் அக்னி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தண்ணி குடிச்சிங்கன்னா அதை வந்து நம்ம எப்படி தீயை வந்து தண்ணி விட்டால் என்னாகும், அணைஞ்சு போயிடும். ஸோ அந்த பசி தீயை வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணைஞ்சிரும், அதனால் டைஜஸ்டிவ் பவர் கம்மியாயிடும். அதனால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்க வேண்டாம்.
1: ஓகே,
0: இடையிடையே குடிக்கிறதும் அவ்வளோ நல்லதில்லை. உங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்குது வேறு தேவையாக இருந்ததுன்னா அந்த சமயத்தில் ஒரு மடக்கு குடிக்கனாலும் தப்பு இல்லை, பட் கூடிய மட்டுக்கும் சாப்பிட்றதுக்கு நடுவில்லாம் அந்த இன்டர்மீடியன்ட்டாக குடிக்கக்கூடாது.
1: கூடாது,
0: முடிச்சதுக்கப்புறம் குடிக்கிறது பெட்டர்.
1: ஓகே,
0: ஆனால் கூட முடிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து
1: குடிக்கணும்,
0: குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது.
1: ஓகே டாக்டர், அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், யார் இங்கேருந்து?
3: நான் புதுக்கோட்டை கோளேந்திரத்துலேருந்து சாவளம் பேசுகிறேன் மேடம்.
1: டாக்டர் கிட்ட பேசலாம் சார்.
0: வணக்கம் சார்.
3: வணக்கம். வணக்கம் டாக்டர், எனக்கு வந்து 47 வயசுல கண் பார்வை போச்சு.
0: சரி,
3: மூளையில கட்டி வந்து ரிமன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல

0: ஆபரேஷன் பண்ணி நரம்பு கட்டாயிருந்துட்டாங்க.
1: சரி சார்.
0: இதுல வந்து ஏதாவது தமிழ்நாடு முழுக்க பார்த்துட்டேன், நீங்க ஏதாவது பார்த்து மருத்துவத்தில் ஏதாவது காரணம் இருந்தா சொல்லுங்க.
1: அது நிறைய தையல், இது வந்து சித்த வைத்தியத்தில் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாகவே நர்வ் அதில் இதாகி ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சது அப்படிங்கிறதுனால ரொம்ப அப்படி நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது இந்த மாதிரி கேசஸ்க்கெலாம். ஏன்னா இதெல்லாம் ரிசர்ச் ஓரியன்டாக பண்ணால் தான் நம்ம சொல்ல முடியும். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் அப்படின்னா சில எக்ஸசைஸ் பண்ணுறதோ, வர்மாலாம் இருக்குது எங்களோடதில் சில 96 வகை நோய்களை சொல்லியிருக்கோம், அதில் உங்களோட இதில் எதில் ஃபிட்டாக இருதுங்கிறதுலாம் அருகில் உள்ள சித்த மருத்துவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர்மெண்ட் இருக்கலாம். நீங்கள் வந்து எனக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது இந்த மாதிரி கேஸுக்கெலாம்.
0: மதுரையில் போய் சித்த மருந்து ஊற்றுனேன்.
1: ஆ சரி.
0: கொஞ்சம் ஒன்றும் வித்தியாசம் தெரியலை.
1: வித்தியாசம் தெரியலையா இல்லையா? நீங்கள் உணவு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி பார்க்கலாம். நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் அல்லது பக்கத்தில் உள்ள சிறிகளில் உள்ள சித்த மருத்துவரை வந்து அணுகி கேட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு எக்ஸசைஸ்லாம், கண் எக்ஸசைஸு, அதுக்குள்ளே வர்மா பாயிண்ட்ஸ், அந்த அதாவது எங்களோடதில் வந்து பாயிண்ட்ஸை தூண்டி விடுறது, வர்மா பாயிண்ட்ஸ்னு இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் தூண்டி விட்டாங்கன்னா நரம்பு கொஞ்சம் இதுவாகும். பட் இதில் வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஃபுல்லாக சொல்ல முடியாது சார் இந்த கேஸுக்கு. தேங்க்யூ சார்.
0: புதுசாக எதுவும் கண்டுபிடிப்பே இல்லையா மேடம்? என்ன
1: கண்டுபிடிச்சிக்கணும் சார், இனிமேல் தான் அதுக்கு ஏதாவது முயற்சிகள் பண்ணணும்.
2: நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசிடலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் இங்க இருந்துமா?
3: நாங்க, நான் லதா, டி நகர்ல இருந்து பேசுறேன்.
2: டாக்டர் கிட்ட பேசலாமா?
3: டாக்டர் வணக்கம். டாக்டர்
1: வணக்கம். லதா சொல்லுங்கப்பா.
3: இப்போ இந்த சர்க்கரை அளவை பத்தின ஒரு கேள்விதான் மேடம். இப்போ நம்ம வந்து காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணும்போது கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன், ஃபைபர் எல்லாம் எடுத்துருந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப்டர் ஃபுட்டில் வந்து இந்த ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் வேகம் வந்து அதிகரிப்பை தடுக்குமா, இல்லை அது என்ன மாதிரி காம்பினேஷன்ஸில் ஃபுட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொன்னால் நல்லாயிருக்கும் மேடம்.
1: ஷோர்மா. காலையில் எப்போதுமே நீங்கள் கஞ்சி வகையாக சாப்பிட்டீங்கன்னா இந்த ரத்தத்தில் வந்து நீங்கள் குளுக்கோஸ் லெவல் வந்து அதிகமாகும் கஞ்சியாக சாப்பிட்டீங்கன்னா. இப்போ நீங்கள் ஃபைபர், புரோட்டீன் எல்லாமே நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபைபர் எல்லாமே சேர்ந்து எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்பைக் வந்து உடனே அவ்வளோ அதிகமாகலாம் ஆகாது, பயப்பட வேணுங்கிறதில்ல.
2: எஸ் டாக்டர். அடுத்த காலர் வணக்கம். டாக்டர் இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொன்னாங்க, இப்போ வயதானவர்களுக்கு ஒரு உணவு முறை, இப்போ குழந்தைகளுக்கு ஒரு உணவு முறை இல்லையா, ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து ஒரே உணவு முறை வந்து பொருந்துமா, இல்லாட்டி ஒவ்வொருத்தவங்களுக்குமே வேறுபடுமா அவங்களோட உடல்நிலைக்கு ஏற்ப, அதை பற்றியும் நீங்கள் சொல்லிடுங்க டாக்டர்.
1: ஆமாம், ஒவ்வொருத்தருக்கும் வேறு தான் படணும். ஒரே மாதிரி சமையல் வந்து எப்படியும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபேட் கொஞ்சம் நம்ம அதிகமாகவே கொடுக்கும், இனிப்பு சத்து உள்ளது, இனிப்பு ஸ்வீட்ஸ் அதெல்லாமே கூட நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துக்கிடலாம். ஓல்டு பீப்புளுக்கு நம்ம அப்படி பண்ண முடியாது இல்லையா, வெவ்வேறு. ஆனால் சமையல் பண்ணும்போது அந்த அதில் வந்து நீங்கள் ரொம்ப வேரியேஷன்ஸ் எல்லாம் வேணுங்கிறது இல்லை. எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும்போது நீங்கள் இப்போ வந்து நெய் ஊற்றுறதுன்னா வச்சுங்களேன், பெரியவங்களுக்குனா கால் டீஸ்பூன் ஊற்றிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு டீஸ்பூன் கூட ஊற்றி
2: அந்த அளவு வந்து
1: அளவுகளில் வந்து ஃபேட் இப்போ உள்ளது அதிகமாக, ப்ரோட்டீனை உள்ள பருப்பு தால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக போடலாம் இப்போ குழந்தைங்களுக்குலாம். அப்புறம் நல்ல உடல் உழைப்பு செய்கிறவங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம். அடலசன்ட் அதாவது வயதான கொஞ்சம் நடுவயத்தில் உள்ளவர்கள், ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவோம், குழந்தை மகப்பேர் உள்ளவங்க, மகப்பேர் அடு இது பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம்.
2: ஓகே டாக்டர். அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம் சார்.
4: வணக்கம் மேம்.
2: யார் இங்க இருந்து சார்?
4: சித்தமல்லி ராஜமணியம் பேசுறேன் மேம்.
2: டாக்டர் கிட்ட உங்களோட கேள்வியை கேட்கலாம்.
4: வணக்கம். வணக்கம் மேம்.
1: வணக்கம். வணக்கம் ஐயா சொல்லுங்க.
4: எங்க மகள் ஒண்ணு 22 வயசு ஆகுதுங்க.
1: ஓகே.
4: அவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் டைம்ல வந்து செம வயித்து வலி, அந்த 3 செம்மற வயித்து வலி, அது ரொம்ப சாப்பிட மாட்டேன்றாங்க. சரி டாக்டர் பார்த்து ஸ்கேன்லாம் போனா எல்லாமே நார்மலா தான் சொல்றாங்க. அதனால சாப்பிடுங்க, சத்து குறைபாடாதான் சொல்றாங்க. அதனால சித்த வயதுல அதுக்கேற்ற மருத்துவம் இருக்கா, சாப்பிட முடியுமா? அதனால
1: கண்டிப்பா சார், இது வந்து நிறைய ஸ்கூல் குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆகி ஃபஸ்ட்டு டேயே வந்து அவங்களுக்கு வந்து போக முடியறதில்ல, ஸ்கூலுக்கு போக முடியறதில்ல, இதை மாதிரி வயிற்று வலினால் தொடிக்கிறாங்க. நாங்கள் காலேஜில் இருந்தாலும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸே ஃபஸ்ட்டு டேலாம் வர முடியலன்னு லீவெல்லாம் போட்டுருவாங்க. இதை மாதிரி அவஸ்தப்படுறவங்களுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து கரெக்டாக வருதா, மற்ற டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு நார்மல் தான் சொல்கிறீங்க, தைராய்டு

0: பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதெல்லாத்தையும் டெஸ்ட்லாம் பண்ணி எல்லாம் நார்மலாக இருந்தால் இது வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஒரு 4 நாள் முன்னாடி, இப்போ பீரியட்ஸ் வரப்போது நமக்கு தெரியும், மாதத்துக்கு 28 நாளைக்கு ஒரு தடவை, 25 நாளைக்கு ஒரு தடவை மாத தீட்டு வரும். அதை மாதிரி வரும்போது அந்த குழந்தைக்கு வந்து ஒரு 4-5 நாள் முன்னாடியிலேருந்து ஒரு வெந்தயத்தை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு, வெந்தயத்தில் 1 டீஸ்பூன் வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வச்சுட்டு அதை ரெகுலராக கொஞ்சம் ஒரு 4-5 நாளைக்கு சாப்பிட்டுட்டு வந்தாலே கொஞ்சம் வயிற்று வலி வந்து இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
1: எஸ் டாக்டர், எனக்குமே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லாருக்குமே வந்து இந்த பிசிஓடி பிசிஓஸ்லாம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து குறிப்பாக வந்து பெண்களுக்கு இருக்கு இல்லையா, அவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான உணவு முறைகள் வந்து கண்டிப்பாக உட்கொள்ளணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் டாக்டர்?
0: ஆக்சுவலாக பிசிஓடி வரத்துக்கு முன்னாடியே கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்மோனல் சேஞ்சஸ் இஸ்ட்ரோஜன் ப்ரொஸ்டெஸ்டான் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால் ஃபைட்டோ நியூட்ரிஷன் உள்ள ஃபுல்லாக எடுத்துக்கிறது நல்லது, நம்ம நல்லது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, நம்ம நாங்கள் வந்து மெயினாக சொல்கிறது வந்து முதல் 15 நாளைக்கு வெந்தயம் சேர்ந்ததும் அடுத்த 15 நாளைக்கு முந்தைய கஞ்சியோ வெந்தயத்தை வந்து நீங்கள் எந்த மாதிரி ஃபார்மில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்ததில் வந்து உளுத்தங்களி வெந்தயக்களி அதை மாதிரி நாங்கள் வந்து கொடுக்க சொல்கிறோம். அதை மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வந்துடுச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் சித்த வைத்தியர் நாடி என்னெல்லாம் பண்ணணுங்கிறத பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ சொல்லும்போது அவங்களாவே இதில் வந்து வைத்தியம் பண்ணிக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது.
1: ஓகே டாக்டர், அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
2: வியாசார்பாடியிலிருந்து போஜராஜன் பேசுறேம்மா.
1: உங்களுடைய கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கலாம் சார்.
2: வணக்கம் டாக்டர் அம்மா.
0: வணக்கம் சார. வணக்கம் சார்.
2: எனக்கு 68 வயசு ஆகுதுமா.
0: ஓகே.
2: தலை முதல் கால் பாதம் வரை நோய்கள் தான்மா.
0: ஓகே.
2: அதுல முக்கியமா வயிறு ஆபரேஷன் பண்ணிட்டாங்கம்மா.
0: ஓகே.
2: அதுல இருந்து வயிறு பெருத்து போய் ரொம்ப உப்புசமா ரொம்ப கஷ்டப்படுறோம்மா. அப்புறம் கண்ணிரண்டும் ஆபரேஷன் பண்ணம்மா. அது படிப்படியா கண்பாரு கம்மியாயினே வருதுமா. அப்புறம் பிபி இருக்குது, சுகர் இருக்குதுமா, இடுப்பு வலி மூட்டு வலியோட ரொம்ப கஷ்டமா இருக்குது. படுத்துனே இருந்தா ஒண்ணுமே பிரச்சனை இல்லம்மா, எழுந்து நிக்கணும்னா முடிய மாட்டேங்குது, நடக்கணும்னா ஐயோ.
0: சரி, நீங்க வந்து பல நோய்களை சொல்றீங்க. அப்போ வந்து நம்ம வந்து நீங்க வைத்திய நீங்க முதல்ல மனசை வந்து நம்மளால ஒண்ணுமே முடியல அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு சர்ஜரி எதுக்கு பண்ணிருக்கீங்க என்னன்னு தெரியல வயிற்றுல. ஸோ பிபி சுகருக்கு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு வாக்கிங் போகிறது, மனசை அமைதியாக வச்சுக்கிறது, பிபியாக இருந்ததுன்னா சில கஷாய பக்கத்தில் உள்ள நீங்கள் உள்ள சித்த மருத்துவரை பார்த்து ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சரிப்படுத்திக்கிறது தான் நல்லது. மோரோவர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ எல்லாத்தோட நீடு வந்து ரிலாக்ஸேஷன் தான், மைண்டை வந்து நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு மினிமமாக நைட் படுத்துக்கும் போது ஒரு இனிமையான பாடல்கள் கேட்கறது, அப்புறம் எப்போ சாயங்காலம் முடியுதோ எங்கள் வந்து பக்கத்தில் உள்ள பார்க்கோ ஏதோ இடத்துக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போகிறது மாதிரி முதல்ல பண்ணிக்கிடுங்க. பட்டு மற்ற ஒவ்வொரு நோய்களுக்கும் அந்தந்த தனி மருத்துவரை நாடி வைத்தியம் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டர் சார்.
1: ஓகே டாக்டர், இப்போ போன காலர் சொன்ன மாதிரி இப்போ நிறைய நோய்கள் இருக்குது அப்படின்னா, இப்போ நோயின்றி வாழ்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் ஏதாச்சும் ஒரு வழி இருக்கா, அதை கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர்.
0: நோயின்றி வாழ எல்லாருக்குமே ரொம்ப ஆசை தான் இல்லை. எங்களோட சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க, ஒருத்தரோட பேரை சொன்னாலே நோய் போயிடும்னு. அது யார் தெரியுமா? யாருன்னா, அதாவது நீர் தண்ணி இருக்குல்ல பார்த்தீங்களா, நீரை சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பவர் தம் பேர் உரைக்க போம்பினி. அப்போது என்ன அர்த்தம், அவங்களோட பேரை சொன்னாலே போகும் அப்படிங்கிறாங்க. அதாவது நீரை வந்து என்ன பண்ணணும், நீர்னு தண்ணி, தண்ணியை என்ன பண்ணணும்னா சுருக்கணும். சுருக்கணும் அப்படின்னா பாயில் பண்ணணும் தண்ணி. அப்போ வாட்டர் போன் டிசீசஸ் எல்லாத்தையுமே, டைஃபாய்டு, காலரா, டிசென்ட்ரி எல்லாமே தண்ணினால் வரக்கூடிய நோய்கள். அந்த நோய்கள்லாம் வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து நீரை வந்து சுருக்கினாலே போகிறோம். அதாவது பாயில், நம்ம வந்து என்ன நீரை வந்து சுடு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம், சுடு தண்ணி குடிக்கிறது கிடையாது. அது வந்து வெறும் பாயில் 100 டிகிரி தான் வரும், அப்படி கிடையாது. இதை வந்து பாயில் பண்ணி அதையும் பாதியாக்குற அளவுக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணாட்டா கூட அட்லீஸ்ட் மினிமம் பாயிலாவது பண்ணி குடிக்கணும். நீர் சுருக்கணும், மோரை பெருக்க, தயிரை வந்து மோரை வந்து பெருக்கணும்.
1: ஆமாம்,
0: ப்ரோபயாட்டிக்ஸ் இருக்குல்ல, தயிர் மோர் அதெல்லாம் வந்து கட் பயோம் தான் இப்போ ரொம்ப அதிகமாக பேசப்படுகிறது. அப்போது வந்து குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னா தயிர் தான் சாப்பிட்றோங்கிற மாதிரி இதில் வந்து மோர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்கிறோம். இந்த மோரில் வந்து ஒரு தத்துவம் கூட இருக்குது. எங்களோட பாலில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபூதமும் அதில் இருக்குது அப்படின்னு நம்ம நாங்கள் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க, ஒவ்வொரு இதுலேயுமே பஞ்சபூதம் இருக்குது. நம்ம சித்த அடிப்படையில் சொல்கிறோம், இதில் வந்து நீர்பூதம் வந்து

0: சோறு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது டைஜஸ்டனுக்கு வந்து ரொம்ப நல்லது. டெய்லியே நீங்கள் தயிரை சாப்பிடாம மோரை சாப்பிட்டா நல்லது. இப்போ இளம் குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் தயிரை கொடுத்தா கூட கடைசியில் ஒரு மோர் குடிக்கிறத ஒரு பழக்கமாக நீங்கள் ஆக்கி கொண்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. அப்போ நீரை சுருக்கணும், மோரை பெருக்கணும், நெய்யை உருக்கணும். நெய்யை வந்து உருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் வந்து நீங்கள் சூடான சாத்தில் விட்டாலே உரிகிறோம், ஆனால் கூட லேசாக அந்த கெட்டி பட்டுறோம்ல கடினத்தன்மையாக இருக்குது, திடப்பொருளாகிரும். அதை திரவமாக ஆக்கணும்னா லேசாக சூடுபடுத்தணும். சூடுபட்டி உடுத்திங்கன்னா இதை மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு பேர சொன்னாலே நோய் போயிடுங்கிறாங்க. அப்போ அந்த இதெல்லாம் சிம்பிள் விஷயம் தானே, நம்ம செய்யலாம் இல்லையா?
1: ஓகே, அதுதான். எஸ், தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த காலர், வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: டாக்டர், இப்போ வந்து நம்ம பெரியவங்களுக்கு சொல்லியாச்சு. ஸோ இப்போ குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லையா, பெரும்பாலும் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு வந்து இப்போ இந்த கஞ்செல்லாம் கொடுப்பாங்க, இந்த களி அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல டாக்டர், அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் குழந்தைகளுக்கு மெயினாக வந்து இந்த ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு என்ன தரலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் டாக்டர்.
0: ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகளுக்குமா, எங்களோட சித்த வைத்தியத்தில் பஞ்சமுட்டி கஞ்சி அப்படின்னு ஒரு சொல்கிறோம். அது என்னென்ன, நாட் ஓன்லி ஃபார் மால் நியூட்ரிஷன், எல்லா டைப் ஆஃப் மால் நியூட்ரிஷன் குழந்தைங்களுக்கு மாத்திரம் இல்லை. இப்போ டிபி பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, ஜுரம் வந்து நல்ல ஜுரம் அடிச்சு அப்புறம் வந்து வீக்னஸ் இருக்கும், அது கன்வல்சன்ஸ் பீரியட் அப்படிம்போம், அதை மாதிரி உள்ளவங்களுக்கு கூட இந்த கஞ்சியை கொடுக்கலாம். அது ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில்
1: நோய் எதிர்ப்பு சக்தி
0: இம்யூனிட்டிக்கு, அதான் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக உள்ளவங்களுக்கும் நம்ம இதை கொடுக்கலாம்.
1: ஓகே,
0: இதை மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அந்த பஞ்சம், பஞ்சனாலே அஞ்சு, பாஞ்ச் அப்படின்னா அஞ்சுன்னு அர்த்தம். என்னெல்லாம் நம்ம வீட்டில் உள்ள தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருப்பு உளுந்து, அரிசி, அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு, இந்த அஞ்சையும் வந்து ஒன்று ரெண்டாக பொடி பண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு பானையில் தண்ணி வச்சு, ஒரு ரெண்டு லிட்டர் பானையில் தண்ணி வச்சோனோ அல்லது ஒரு லிட்டர் கூட வச்சுக்கிடலாம். வச்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் அஞ்சு அஞ்சு கிராம் போட்டிங்கன்னா போகும், போட்டு ஒரு மூட்டையாக கட்டி ஒன்று ரெண்டாக உடச்சி மூட்டையாக கட்டி அதுக்குள்ளே போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மாத்திரம், நீருக்கு பதில் இந்த தண்ணியவே குடிச்சிட்டு வந்தாலே இந்த மால் நியூட்ரிஷன் வந்து ரொம்ப நல்லா குறையுது. நிறைய ரிசர்ச் பேப்பர் இதில் பண்ணியிருக்காங்க. பஞ்சமுட்டி கஞ்சி நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் அதுக்கு பற்றி கிடைக்கும், அதை மாதிரி பண்ணலாம். மேலும் சின்ன குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் பால்கள், பால் சேர்ந்த பொருள்லாம் நல்லா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொரிகடலை உருண்டை, வேர்க்கடலை உருண்டை, அதை மாதிரி கடலை பருப்பு பட்டு அதை கூட பாசி பயிறு உருண்டை, அதை மாதிரி உருண்டைகள்லாம் பண்ணி வெல்லம் சேர்த்து, கருப்பட்டி அல்லது வெல்லம் சேர்த்து கொடுத்தோன்னா உருட்டை கொஞ்சம் நெய்யும் சேர்த்து வச்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த மால் நியூட்ரிஷனுக்கு வந்து, ஏன்னா இந்த வருஷம் தீம் வந்து மால் நியூட்ரிஷனும் வருது.
1: ஓகே,
0: அதனால் இதை வந்து நீங்கள் வந்து அட்வொகேட் பண்ண ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் நம்ம சொல்கிறாங்க. இது சில ஊர்களில் வந்து ரிசர்ச் மாதிரி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டும் வராங்க.
1: எஸ் டாக்டர், தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த காலர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: நாகலேஷன் வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: வணக்கம் மேடம், சொல்லுங்க.
2: வணக்கம், எனக்கு 72 வயசு ஆகுது. இந்த முட்டி வலிக்கு சித்த வைத்தியத்துலதான் அப்பல இருந்து அந்த எண்ணெய் இதெல்லாம் வாங்கி தடவிக்கிறது, அந்த கஷாயம் குடிக்கிறது, அதே மாதிரி கடைபிடிச்சிட்டு வரேன். இப்ப அது என்னமோ அந்த சித்த வைத்தியத்துல சேர்ந்ததா அந்த வர்மக்கலையே என்னமோன்னு சொல்றாங்களா, அது அந்த புடிச்சு இது எடுக்கிறத அது என்னன்னு நான் அதை கவனிச்சது கிடையாது. அதே மாதிரி செஞ்சுக்கலாமா?
0: கண்டிப்பா சார், வர்மால வந்து நல்லவே எஃபெக்டிவா இருக்கும். அது பெரிய விஷயமும் கிடையாது. நீங்கள் ஏற்கனவே சித்த வைத்தியத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, அங்கேயே வர்மா ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. சித்த வைத்தியர்களுமே வர்மா தெரிஞ்சிருக்கும், அவங்களும் செய்வாங்க. இப்போ மினிமம் உங்களுக்கு சொல்லணும்னா இந்த முட்டியை வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வா இப்போ வார ஓரெல்லாம் சொல்லும் போது எனக்கு வந்து வாயால் சொல்லும்போது இந்த அளவுக்கு சொல்லலாம். இந்த முட்டியை சுற்றி மூணு தடவை கிளாக் வைஸும் மூணு தடவை ஆன்டி கிளாக் வைஸும் சுற்றி நீங்கள் தடவி கொடுத்துட்டு இருந்தாலே இப்போ உட்காரும் போது அதை மாதிரி பண்ணினாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் வர்மா ஸ்பெஷலிஸ்ட்டை கொஞ்சம் போய் பாருங்கள், கண்டிப்பாக அங்கே உள்ள எனர்ஜி பிளாக்கை வந்து ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க, உங்களுக்கு நல்ல வலி வந்து ரிலீஸ் ஆகும், நல்லாயிருக்கும். இதோடு நீங்கள் வந்து பெரண்டை வந்து ரொம்ப, அந்த பெரண்டையோட சில மருத்துவ மூலிகைகளோட அமைப்பை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ இந்த பெரண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுக்கு நடுவில் ஒரு ஜாயிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ பெரண்டையும் நம்ம வந்து முட்டியும் நாங்கள் வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவோம். ஸோ இந்த பெரண்டை சேர்ந்து பெரண்டை துவையலோ பெரண்டை பொடியோ ஏதோ ஒன்று பண்ணி உங்கள் சாப்பாட்டில் வந்து சேர்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு முட்டி வலி வந்து குறையும் சார்.
1: ஓகே, அடுத்த காலர் கிட்ட போய் பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க.
3: ஹலோ, சிவா பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள் சிவா.

0: மேடம் இந்த மலச்சிக்கல் இருக்கு,
1: மலச்சிக்கல்
0: என்ன பண்ணலாம் மேடம்?
1: உங்களுக்கு வயசு எத்தனை சார்?
0: ஹலோ,
1: உங்களோட வயது என்ன?
0: வயசு 42 மேடம்.
1: ஓகே, மலச்சிக்கல் வந்து
0: மலச்சிக்கல் இருக்கு, தண்ணி நிறைய குடின்னு சொல்றாங்க. யூரின் தான் போதே தவிர மலச்சிக்கல் வந்து எங்கட மேடம்?
1: அதுதான், தண்ணி குடிக்கிறதும் ஒரு குடிக்கணும். அப்போ இல்லை, ஃபைபர் இப்போ தான் சொல்லிட்டு வந்தோம்ல, கீரை நிறைய சாப்பாட்டில் வந்து டெய்லி ஏதாவது ஒரு கீரை சாப்பிடு இது சேர்த்துக்கிடணும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சுகர் இருக்கா, சக்கரை வியாதி இருக்கா?
2: இணைப்பில் இல்லை டாக்டர்.
1: ஆ, இணைப்பில் இல்லை.
2: ஸோ இந்த மாதிரி நார்ச்சத்து இதெல்லாமே வந்து கண்டிப்பாக முக்கியம் மலச்சிக்கலுக்கு அப்படின்னு சொல்கிறீங்களா டாக்டர்?
1: ஆமாம், நார்ச்சத்து உணவு அதாவது வாழைத்தண்டு அதெல்லாம் நம்ம பார்த்தாலே தெரியும் நார் இருக்குங்கிறது தெரியும். கீரை கண்டிப்பாக, கீரை ஒன்று சாப்பிட்லாம். அவருக்கு சர்க்கரை வியாதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம், அதில் வந்து நல்ல ஃபைபர் இருக்குது.
2: ஓகே டாக்டர், இப்போ சில பேர் வந்து இளநீர் குடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து இந்த கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்கலாம் வந்து சில பேர் வந்து அதை குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த உடல்நிலை மற்றும் அவர்களுக்கு இருக்கும் நோயை சார்ந்து தான் நம்ம வந்து உணவு முறைகளை வந்து மாற்றிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறீங்களா டாக்டர்? இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம உணவில் வந்து அன்றாட நம்ம வந்து முக்கியமான மூணு விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கிறோம், அதில் வந்து உப்பு, எண்ணெய், சர்க்கரை, இது மூணுமே வந்து நம்ம உணவில் வந்து எடுத்துக்கிறோம் இல்லையா. அது வந்து நமக்கு கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக போகும்போது நமக்கு வந்து அதுவே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறது தான் உண்மை. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர், அதுக்கு ஏதாச்சும் மாற்று வழி இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரைக்கு பதிலாக வந்து நம்ம கருப்பட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர் ஏதாச்சும் டிப்ஸ்.
1: ரொம்ப அருமையாக கேட்டிருக்கீங்க கொஸ்டின்ஸை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இளநீரை பற்றி
2: சொன்னீங்க.
1: இளநீரை வந்து ஆக்சுவலி வந்து காலையில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் வெறும் வயிற்றில் இளநீர் அவ்வளோவா குடிக்கக்கூடாதுன்னு எங்கள் புக் டெக்ஸ்ட்லேயே கொடுத்துருக்கு.
2: ஓகே,
1: காலையில் சாப்பிட்லாங்கும் போது கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டுக்கலாம், அதை மாதிரி இளநீர் குடிக்கலாம். வெயில் காலங்களில் இளநீர் குடிப்பது நல்லது.
2: ஓகே,
1: ஆனால் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் அவங்களுக்கு வந்து டயட் ஷாட் கொடுத்துருப்பாங்க, அதுபடி ஃபாலோ பண்ணால் கிரியேட்டினின் லெவல் வந்து அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்று தான் இருக்கணும், நார்மலாக கிரியேட்டினுங்கிறது ஒன்று இருக்கணும். இவங்களுக்கு வந்து மூணோ நாலோ, இப்போ டயாலிசிஸ்லாம் போகிறவங்கன்னா நாலு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இளநீரை சாப்பிடு அது இதுன்னு நம்ம வந்து இஷ்டப்படி நம்ம சொல்லவும் கூடாது. அவங்களுக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் கூட இவ்வளோ இன்டேக் கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ தான் சாப்பிட்ணும்னு, அதுக்குள்ள அதுவும் வராது. அதனால அதெல்லாம் நம்ம யோஜனை பண்ணி அந்த கன்சல்டன்ட்டை கேட்டுட்டு தான் பண்ணணும், நம்மளாவே சொல்ல முடியாது. அது ஒன்று. அப்புறம் உப்பு அதெல்லாம் சொன்னீங்க, உப்பு ஊறுகாய் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிபி பேஷண்ட்டுக்கு தான் சாப்பிடக்கூடாதுங்கிறோம், பட் டைஜஸ்டிவ் நல்லா இருக்குன்னா அதெல்லாம் சேர்த்துக்கிடலாம்.
2: ஓகே, ஷூர். அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ,
2: வணக்கம் சார், யார் எங்க இருந்து?
3: ராஜேஷ் பேசுறேன்.
2: உங்களோட கேள்விகளை டாக்டர் கிட்ட கேட்கலாம் சார்.
3: மேடம் ஆக்சுவலி குட் ஆஃப்டர்நூன் மேடம்.
1: குட் ஆஃப்டர்நூன் சார், சொல்லுங்க சார்.
3: மேடம் ஆக்சுவலா என்னன்னா இப்போ ஃபேட்டி லிவர் வந்து 1 month முன்னாடி ஸ்கேன் எடுத்து பார்த்தேன், ஸோ கிரேடு 3 இருந்தது. ஃபேட் லிவர்ல அதிகமா இருக்கிறதால ஒரு 1 month டயட்ல இருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு LFT டெஸ்ட் எடுத்தேன், அது இப்போ வேல்யூஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கு.
1: சரி,
3: இப்போ அதனால லிவர் இப்போ ஓகே அப்படின்னு வச்சுக்கலாமா, இல்ல திருப்பி அல்ட்ராசோனிக் ஸ்கேன் அந்த மாதிரி எடுத்தாதான் கரெக்டா இருக்குமா மேடம்? ஆக்சுவலா
1: அதுக்கு ஸ்கேன் எடுக்கணுங்கிறது தான் இல்லை, பட் திருப்பி நீங்க ஒரு 6 months கழிச்சு ஒன்னு எடுத்துக்கிறது பெட்டர் தான். அதுக்கு நடுவில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டி லிவர்னு இப்போ பார்க்கும்போது நிறைய பேருக்கு சாதாரணமாக ஒரு ஏதாவது வேலைக்கு சேரணும் அப்படிங்கும்போது கூட எல்லா டெஸ்ட்டும் பண்ணும்போது அதை பண்ணிட்டு வரும்போது ஒரு ஃபேட்டி லிவர்னு வந்துடுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து நம்ம உணவு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொரிக்கிறது அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஈவன் தோ நார்மல் லெவல் வந்தால் கூட நீங்கள் வந்து எண்ணெயில் பொரித்தது வடை, பஜ்ஜி, அதை மாதிரி போண்டா அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட், இதுக்கு தகுந்து என்ன வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து லிவரோட டானிக் அப்படின்னு பார்த்தம்போது கீழாநெல்லியை தான் நாங்கள் முன்ன நல்லா சொல்லுவோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கீரைக்கார அம்மாட்ட சொன்னால் கூட உங்களுக்கு கீழாநெல்லியை வாங்கி தந்துடுவாங்க. அதை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு சம்மூலம் அப்படின்போம், அதை காய் வேர் இலை எல்லாமே சேர்ந்து அதை வாங்கி எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு அதில் வந்து ஒரு ஏலக்காய், ஏலத்தில் உள்ள ஏலக்குள்ளே அதுக்குள்ளே வந்து அரிசி, ஏல அரிசின்னு கருப்பு கருப்பாக விதையாக இருக்கும் இல்லையா, பாயசத்துக்குலாம் போடுவோமே, அதையும் வச்சு அரைச்சி மோரில் கலந்து எவ்ரி சண்டே மாத்திரம், நீங்கள் 3 Sundays அல்லது 5 Sundays அப்படி வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லிவரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கரெக்ஷன் ஆர்

0: வரதுக்கு சான்சஸ் அதிகம் சார்.
1: டாக்டர், அதே மாதிரி இப்போ வந்து அந்த காலர் சொல்லியிருந்தாங்க ஃபேட்டி லிவர் சொல்லிட்டு, பெரும்பாலும் வந்து மது அருந்துபவர்களுக்கு மட்டும்தான் இது வரக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அது இருக்குங்கிறது தான் உண்மை. அது ஒருவேளை வந்து இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள்லாம் கிடைக்குது இல்லையா, அது சாப்பிட்றதுனாலயா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் விற்கிற உணவுகள் வந்து நிறையா உட்கொள்கிறாங்க, இதெல்லாமே கூட காரணமாக இருக்குமா டாக்டர்?
0: அதுதான்ப்பா மெயினான காரணம்.
1: மெயின் காரணமே
0: இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். குழந்தைங்க நம்ம சொன்ன நேற்று கூட எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்தாங்க வீட்டுக்கு. அப்போ வந்து நான் வந்து சொல்கிறேன் மேடம், பாஸ்தா பிஸாலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. பட் நம்ம குழந்தைங்க நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால நான் இப்போ ஒரு ஜிம் ட்ரெயினர்கிட்ட அனுப்பிச்சோன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு இதெல்லாம் சாப்பிடாதன்னு அவர் நிறுத்திட்டாங்க பசங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி உணவுகள் தான் குழந்தைங்க விரும்புகிறாங்க. அதை வந்து இப்போ உள்ள காலகட்டங்களில் நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணு அப்படின்னு நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். பரோட்டா சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்பவே அவாய்ட் பண்ணணும். அதனால தான் இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் இந்த பிசிஓடி இதெல்லாம் வரதுக்கு வந்து ஒரு காரணம் வந்து நாங்கள் சொல்கிறது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு தான் மெயின் காரணமே அப்படி சொல்கிறோம். ஸோ அது கூடிய மட்டுக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
1: சில பேர் வந்து தேநீர் காப்பியே வந்து அன்றாட உணவாகவே வந்து மாற்றிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நிறையா விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ தேநீர்லேயே வந்து சில பேர் செம்பருத்தி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் டாக்டர். ஆரோக்கியமான தேநீர் குடிக்கலாம் அப்படின்னா என்னது டாக்டர்?
0: நம்ம முதல்ல தேநீர் அப்படிங்கிறதே நம்ம வந்து எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்ணியை போச்சு டீயை போட்டு பாலை ஊற்றி அதில் வந்து சர்க்கரையும் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறோம். அது வந்து தேநீரே கிடையாது ஆக்சுவலி. அது வந்து அந்த பானம் வந்து ஒரு சுகர் பானம் தான், அது வந்து தேநீர் கிடையாது. தேநீர் அப்படின்னா பார்த்தீங்கனாலே இந்த காஃபி பொடியை போட்டு தண்ணியை ஊற்றுறோம்ல, அது மாதிரி தான். ஒரு பாத்திரத்தில் வந்து தேநீர் பொடியை போட்டு அதில் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் மூடி வச்சு வடியை வச்சு குடிக்கிறது தான் நல்லது. பால் அதில் வந்து சுகர் சேர்க்காமல் இருந்தால் நல்லது, ஆனால் பிளாக் டீ குடிக்கிறது கஷ்டம்னா கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். பட் டீ வந்து அப்படி தான் அது பண்ணணும். பட் டீ காஃபி இப்போ நீங்கள் வேலைக்கு வந்துட்டு வரோம், நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க நடு நடுவில் போய் டீ குடிக்க போவாங்க காஃபி குடிக்க போகிறாங்க. அதை மாதிரி உள்ள ஹேபிட் உள்ளவங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கு நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் இஞ்சி சாறு, இஞ்சி இருக்குது இல்லையா அதில் லேசஸ் திருவி போட்டால் கூட போகிறோம், எலுமிச்சம்பழ ஜூஸில் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் தேன் அதை மாதிரி விடலாம். அதுலேயே கொஞ்சம் புதினா போட்டு நம்ம பக்கத்தில் உள்ள டீ பண்ணுற அவங்கள்ட்ட சொன்னால் கூட அவங்க இதில் வந்து லெமன் டீ அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தரலாம், ஜிஞ்சர் லெமன் டீ தரலாம். இதை மாதிரி இதில் இஞ்சின்னு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, கடுக்காய்க்கு அகநெஞ்சு இஞ்சிக்கு புறநெஞ்சு. இஞ்சியை வந்து நம்ம சும்மா அப்படியே தட்டி போடக்கூடாது. வீட்டில் கூட நம்ம இஞ்சி யூஸ் பண்ணோன்னா அதுக்கு மேலே உள்ள தோலியை சீவிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும், அதை மாதிரி சாப்பிட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் இப்போ எங்களுக்கு வந்து ஒரு மலேசியாவிலேருந்து எங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தங்க வந்து வந்து எங்களுக்கு படிக்க வந்தாங்க. அவங்க வந்து சங்கு புஷ்பத்தில் வந்து சங்கு ப்ளூ கலரில் இருக்கும்ல
1: சங்குப்பூ,
0: அந்த பூவில் வந்து டீ அவங்க மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸ். சாப்பாட்டில் கூட சங்குப்பூ போட்டு சாப்பாடு கேசரி செய்கிறாங்க. இப்போ நிறைய இடத்துல கேசரிலாம் கூட அந்த சங்குப்பூ போட்டு அந்த எசன்ஸ் எடுத்து கேசரிலாம் கூட செய்கிறாங்க. அது பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட், நச்சு நம்மளோட உடம்புல உள்ள நச்சை எடுக்கக்கூடியது. அது வந்து பர்பிள் டீ அப்படின்னு இப்போ கடையிலலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை வந்து நீங்கள் வந்து குடிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் தேன் சேர்த்து குடித்தா கலர் கொஞ்சம் பிங்க்காக மாறுது, ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து நாங்கள் ஒரு மீட்டிங்கில் கூட கொடுத்தோம், எல்லோரும் நல்லா அப்ரிஷியேட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ரெஃப்ரெஷ் ஆனோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த சங்கு பூட்டி சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செம்பருத்தி பூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த எதழை மாத்திரம் மற்றது எல்லாத்தையும் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த எதழை மாத்திரம் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த வடிகட்டி அதில் பால் சக்கரை போட்டு கூட சாப்பிட்லாம். அப்புறம் வெவ்வேறு இது பார்க்கும்போது கொத்தமல்லி ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் காஃபி குடிக்கிறவங்க கூட டெய்லி காஃபி தான் குடிக்கணும் அப்படின்னாம இதை மாதிரி கொத்தமல்லி ஜீரகம் நான் எப்போதும் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம்ஸ் கொத்தமல்லி எடுத்திங்கன்னா 10 கிராம் ஜீரகம் எடுத்துக்கிட்டு ஒரு ஏலம் போட்டு லைட்டாக பொன் வறுவலாக வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு ஹாட் வாட்டரில் போட்டு நீங்கள் அதை வந்து குடிச்சிக்கலாம். இல்லை வேணா கருப்பட்டியோ வந்து பிடிச்சதுன்னா அது மாதிரி ஹாட்டாக அது ரொம்ப காரமாக இருக்குதுன்னு நினைப்பாங்க, அப்போ வந்து அவங்க கருப்பட்டி போட்டுக்கலாம் அல்லது கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சுகர் கூட போட்டுக்கிடலாம். கொஞ்சம் மாறுதலாக குடிச்சிட்டே இருக்கணும், ஒரே மாதிரி நீங்கள் குடிக்காம இதை மாதிரிலாம் குடிக்கும்போது. இப்போ இதே வந்து ஒரு பிபி பேஷண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு பிபி பேஷண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா வெண்தாமரை பூ உடைப்பு அதெல்லாம் கிடைக்குது கடையிலேயே வந்து வெண்தாமரை பூ போடு அப்படிலாம் கிடைக்குது. அதை மாதிரி கிடைக்கு. ஆனால் நீங்கள் அதை வாங்கும்போது கூட ஒரு ஜிஎம்பி உள்ள, அதாவது குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ், அவங்க உள்ள சர்டிஃபிகேட் வாங்கின கம்பெனியில் வாங்கிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து கேட்டாங்க சில பேர் அது எப்படி எல்லா இடத்துலையும் பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கி குடிக்கலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்படி வந்து குடிக்கும்போது சில டைம் நல்லா இருக்கலாம், நல்லா அதுக்கு வந்து நம்ம கேரண்டி கொடுக்க முடியறது இல்லை. அப்போது அந்த வெண் தாமரையோட இதழோட எடுத்து அதில் ஒரு டீ மாதிரி போட்டு அதை குடிக்கிறது வந்து நல்லாயிருக்கும். இதுவே வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, சக்கரை வியாதி நோயாளியாக இருக்காங்கன்னா ஆவாரம்பூ டீ சூப்பராக சாப்பிட்லாம், அது ரொம்பவே ரொம்ப நல்லது. எங்களோட இதில் வந்து சொல்லியிருக்காங்க,

0: காவிரே கொன்றை நாவல், அலைக்கடல் முத்தம் கோஷ்டம், வேவிய மருதந்தோலும் விரைந்துடன் ஒன்றாய் கூட்டி, அப்படி பார்த்துட்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே அப்படிம்பாங்க. காவிரி நீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ் இன் த வாட்டர், அதாவது இனிப்பு சுவை இருக்கக்கூடிய டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும், இந்த மூலிகை பொருட்கள் எல்லாமே நல்லா இருக்குங்கிறாங்க. இது மெயினாக ஆவரை மாத்திரம் நம்ம இதில் எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் நீரும் மட்டும் போடுறோம். அப்போ சால்ட் இப்போ சொன்னாங்கல்ல கிரியேட்டினின் இருக்குது, அதை மாதிரிலாம் கேட்டாங்க. இப்போ வந்து எப்படி ரீனல் கேசஸ்க்கெலாம் கொடுக்கலாமா அப்படின்லாம் கேட்டாங்க இளநீரை. அதே மாதிரி இந்த கேசஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கடல் நீரும் நான் வந்து இந்த கேசஸ் வந்து பார்க்கும்போது கிட்னி ரீப்ளே கிட்னியே அவங்களுக்கு வந்து ஒரு கிட்னியை வந்து அவங்க அம்மாட்டேருந்து டோனர்லேருந்து வாங்கி அவங்க வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பையனுக்கு வந்து கிரியேட்டின் லெவல் குறையாமல் இருக்கும்போது இந்த கஞ்சி இந்த இதை கொடுத்து அவனுக்கு வந்து நல்லா குறைஞ்சது. ஸோ நம்ம வந்து அதை ஆவார டீயை குடிக்கலாம். அப்புறம் வந்து நீர் மோர், இதில் வந்து ரொம்ப நல்லது வந்து மோர் நீ தண்ணி ஆக்கி குடிக்கணும்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி அதை நிறைய குடிக்கிற மாதிரி பழைய சாதம் இருக்குது பார்த்தீங்களா, முதல் நாள் வடித்த சாதத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சு அதில் வந்து தண்ணியை வடிய வைத்து அதில் வந்து உப்பு கொஞ்சம் மோர் அதெல்லாம் சேர்த்து நீராகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வயலில் வேலை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த நீராகாரத்தை தான் குடிச்சிட்டு அந்த வெயிலில் போய் அவங்களுக்கு வேலை செஞ்சுருவாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே அஃபெக்டே ஆகாது, அவங்க அவ்வளோ நாட்கள் நாள்பட நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து நிறைய அதில் ரிசர்ச் பேப்பர்ஸும் பழைய சோறோட ரிசர்ச் வந்து சோறாக இல்லாமல் அந்த நீர் கூட ரொம்ப நல்லா இருக்குது, சோறும் சாப்பிட்லாம் தான் சொல்கிறாங்க. நான் லிமிட்டாக சாப்பிட்ணும், அதில் நொய்ந்து போய் அதை நெஞ்சு போயிருக்கும். இப்போ உள்ள அரிசிகள்லாம் பெஸ்டிசைடு அடித்ததுனால சில சமயம் அந்த பழைய சாதமே கொஞ்சம் நொஞ்சு போன மாதிரி இருக்குது, நைந்து போன மாதிரி இருக்கிறது. அதை மாதிரி இருக்கிறதுனா நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும், நல்லா இருந்ததுன்னா சாப்பிட்லாம்.
1: ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்கேருந்து?
2: பெரும்பாக்கம் வனஜா.
0: அதாவது 3 மாதத்திற்கு அவங்களோட சுகரோட லெவல் எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற ஒரு டெஸ்ட். அது பார்த்துட்டு அது வந்து ஓரளவுக்கு ஒரு 7 அதை மாதிரிலாம் இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். ஆனால் 8-9 இருக்கிறவங்க கருப்பட்டியாக இருந்தாலும் எதேனா இப்போ எதுவுமே உங்களுக்கு வந்து பியூராக கருப்பட்டினா கரெக்டாக கிடைக்கிறதில்ல, அதுலேயுமே கலப்படங்கள் இருக்கிறது. அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லது இல்லைம்மா.
2: அப்புறம் மேடம் இந்த நெல்லிக்காய் இருக்குல்ல மேடம், அந்த நெல்லிக்காயை வந்து டீயாக போட்டு குடிச்சா நல்லதா இல்லை ஜூஸாக போட்டு குடிச்சா நல்லதா மேடம்?
0: நெல்லிக்காய் வந்து எந்த ஃபார்மில் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. அது வந்து நெல்லிக்காய் வந்து தினம் எல்லாருமே தினம் வந்து ஒரு நெல்லிக்காய் வந்து நெல்லிக்காய் ஜூஸாக எடுத்து சாப்பிட்லாம், நெல்லிக்காயை துருவி சாதமாக சாப்பிட்லாம், நெல்லிக்காயை பச்சடியாக சாப்பிட்லாம், நெல்லிக்காய் ஊறுகாயாக சாப்பிடலாம், கார ஊறுகாயாக சாப்பிட்லாம், உப்பு ஊறுகாய் நீர் நெல்லிக்காய்னு சாப்பிடுவாங்க. அது எந்த ஃபார்மில் இருந்தாலும் அது வைட்டமின் சி குறையவே குறையாது. அதில் வந்து நீங்கள் எந்த ஃபார்ம்லையும் எடுத்துக்கிடலாமா, கண்டிப்பாக எடுத்துக்கிடலாமா. தேங்க்யூ.
1: எஸ் டாக்டர், நிறைய விஷயங்கள் பேசியாச்சு, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் உணவு முறையில் வந்து நம்ம மாற்றத்தை வந்து ஏற்படுத்தினாலுமே வந்து அந்த வாழ்வியல்லையே வந்து ஒவ்வொரு தினசரி காலையில் எழுந்திருச்சு இரவு தூங்கும் வரையில இருக்க நிறைய விஷயங்களை நம்ம மாற்றினாலே வந்து எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சித்த மருத்துவத்தில் அதுக்கான வழிமுறைகள் இருக்கா, அதை பற்றி விவரமாக சொல்லுங்கள் டாக்டர்.
0: ஆமாம், சித்த மருத்துவம்னு பார்க்கும்போது நாங்கள் ஒரு நாளை வந்து சிறுபொழுது பெரும்பொழுது நாளை வந்து சிறுபொழுதும் வருஷத்தை வந்து பெரும்பொழுதும் பிரிக்கிறோம். அப்போ வந்து பார்த்தா பெரும்பொழுது அப்படின்போது கார்காலம் கோதிர்காலம் முன்பணி பின்பணி இளவேணி முதுவேணில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதை அப்படி வந்து அதுக்கு தகுந்த கால உணவுகளில் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னும் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து உணவு முறைகள்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம முதல்ல காலையில் எந்திருந்தவங்கலேருந்து என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து வாழ்வியல் முறை தான் நம்ம சித்த மருத்துவம். அப்படி என்ன பண்ணுறோம், காலையில் எந்திருந்த உடனே நம்ம வந்து கையை நல்லா உன்னோட ஒன்று உரைசி சேர்த்து கண்ணில் வச்சுட்டு கண்ணை வந்து கையை உள்ளங்கையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும், அதாவது உடனே எந்திருந்து நம்ம எந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சொல்கிறது. உள்ளங்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பல் விளக்க போகிறோம். அப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷை எடுக்கிறோம்ல அந்த தூரிகையில் ஃபுல்லாக பேஸ்ட் வைக்கக்கூடாது, கொஞ்சம் வச்சா போகிறோம். ஆனால் பேஸ்ட்டே நாங்கள் வந்து ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு அப்படிங்கிறத விட ஆலும் வேலும் பல்லு குருதி அப்படிங்கிறோம். வேலத்துலேயும் ஆலமரமும் வேம்பும் கூட எடுத்துக்கிடலாம். இப்போலாம் நீம் ஸ்டிக்லாம் ஃபாரின்லாம் விற்கிறாங்க பல் தேய்க்கிறதுக்குன்னு ஒரு ஜான் அளவுக்கு வச்சு விற்கிறாங்க. அது எவ்வளோ நல்லதுன்னு அவங்க தெரிஞ்சுட்டு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ஃபாலோ பண்ணி வராங்க. அப்புறம் அவங்க ரிசர்ச் பண்ணி சொன்னப்புறம் நம்மளும் ஏற்றுக்கிடுவோம். அது மாதிரி குச்சி வச்சு சேர்க்கணும். ஆனால் கூடிய மட்டுக்கும் நம்ம வந்து கை

0: பல் விளக்குவதே தான் நல்லது. அதில் அப்போ வந்து ஈறுகளுக்கெலாம் நம்ம கொஞ்சம் லைட்டாக மசாஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். சில ப்ளீடிங்லாம் இருந்ததுன்னா துவர்ப்புள்ள கடுக்கா பொடி அல்லது திரிபலா பொடியை வச்சு கூட நம்ம பல்லெல்லாம் தேய்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்குலாம் 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு பல்ல ஆட்டமோ சொத்தையோ எதுவுமே கிடையாது. ஏன்னா பல் பொடிகள் வகைகள் எங்களோடதில் கல்லார் பல் பொடின்னு இருக்குது, சில பல் பொடி சித்த ஆயுர்வேத மருந்துகளில் இருக்குது. ப்ரஷ்ஷும் பண்ணணும், டென்டிஸ்ட்டையும் ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணணும். அப்புறம் அந்த ப்ரஷ் இப்போலாம் நிறைய யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, அது மாட்டு அது தஞ்சு நெஞ்சு ஒன்றுமே இல்லாத அளவுக்கு யூஸ் பண்ணும். அப்படிலாம் இல்லாமல் ஒரு 3 மந்த்ஸ் 2 மந்த்ஸில் அது கொஞ்சம் அதை மாற்ற வேண்டியது கண்டிப்பாக செய்ய வேண்டியதாக இருக்குது. குழந்தைங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாயை குப்பிடிச்சு நாக்கை வந்து வழிக்கணும். அதை வந்து கையும் காலும் கடாத்து நீர் பைய மஞ்சளை வந்து சுட்டு பசு மஞ்சளால் மெய்யை வந்து நாக்கை வந்து வழித்தாள் கோதை அப்படின்னு வரும். அதை மாதிரி பண்ணும்போது யசோதை வந்து கண்ணனுக்கு வந்து நாக்கை வந்து சிறு மஞ்சளில் வச்சு சுட்ட மஞ்சளால் நாக்கை வழிய விட்டாள் அப்போ வந்து அப்படின்னு ஒரு பாடல் வரும், பெரியாழ்வார் பாடிப்பார்.
1: ஆக இயற்கையாகவே வந்து நமக்கு
0: அதை மாதிரி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்ரூம் போகும்போது கூட இந்தியன் டாய்லெட் வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு வந்து பாத்ரூம் போகிற பழக்கத்தை வந்து மலஞ்சலம் கழிக்கிறதுக்கு வந்து காலையில் அந்த ஒரு இதையும் நம்ம ஏற்பாடு பண்ணணும், சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு அந்த இது பண்ண வேண்டியது. அப்புறம் வரிசையாக காலை உணவு மதிய உணவு நைட்டு உணவெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் இரவு படுக்கும் போதும் கூட பார்த்தீங்கன்னா இலவம் பஞ்சு மத்தை வந்து நல்லது. ஆனால் அதை விட கோரப்பாயில் படுத்தால் தான் சுகமான தூக்கம் வரும், கீழே வந்து பாய் போட்டு படுக்கிறது தான் ரொம்ப நல்லது. எங்கள் சித்த வைத்தியத்தில் காலையில் கண் விழித்தது முதல் இரவு படுக்க போகும் வரை உள்ள செய்யக்கூடிய செயல்களை எல்லாம் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணால் நோயின்றி 100 நாள் வாழலாம்.
1: ஆக அன்றாட வாழ்க்கையிலே வந்து இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தாலே வந்து பாதி பிரச்சனை சரியாயிடும் அப்படிங்கிறத தான் வந்து சித்த மருத்துவம் வந்து சொல்லுது அப்படின்னு நினைக்கிறேன். டாக்டர், நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க எங்கள் கூட, ரொம்ப நன்றி டாக்டர்.
0: நன்றிம்மா
1: நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு.
0: ரொம்ப நன்றி, தேங்க்யூ.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு. நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். செஷல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில் சேவைகளை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை ரயில்வே அமைச்சகம் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில்பட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டுக்குள் உற்பத்தி செய்யப்படும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சட்ட மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நியாய விலைக் கடைகளில் வெங்காயம் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். ஒலிம்பிக் மற்றும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் நகரம் சென்னையில் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் உள்ள ITI அரசு மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள் பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயாஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று ஹாங்காங்கை எதிர்கொள்கிறது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதி சுற்று

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 5:03 எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கிற நிகழ்ச்சி ரெயின்போ மேடை.

ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில வினோதமான ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு லைஃப்ல இருக்கக்கூடிய வினோதமான ஏதாவது ஒரு பழக்க வழக்கம் இருக்கும் இல்லையா. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா மீனா இட்லியில வந்து ரசத்தை ஊற்றி சாப்பிடுவேன் அப்படின்றதா இருக்கட்டும், அண்ட் தென் நம்மளுடைய டீ இருக்கு இல்லையா, டீல வந்து கேக்க தொட்டு சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி யூஸ்வலா பிஸ்கெட் தொட்டு சாப்பிடுவாங்க, ஆனால் கிரீம் கேக்கே தொட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்குலாம் வந்து நம்ம வினோதமான பழக்க வழக்கங்கள் இருக்கும். என்னது டீல கேக்கோ, என்னது இட்லியில ரசமோ அப்படின்ற மாதிரி நம்ம கேள்வி கேட்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வினோதமான சில பழக்க வழக்கங்கள் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கான ஏதாவது பழக்க வழக்கங்கள் இருக்கு அப்படின்னா அதை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-600-38 மற்றும் 295-2-0-5-5-4-4-4 அப்படின்ற இணைப்பு என்ன போட்டு நீங்க இந்த ரெண்டு நம்மளுக்கு கால் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சென்னை ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்திலையும் என்னோட பதிவின் கீழே நீங்க சொல்லணும்னு நினைக்கக்கூடிய சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டுட்டே இருக்கலாம். ஸோ நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போல வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு ஒரு நேர் வந்து ஒரு வாட்டி கால் பண்ணீங்க அப்படின்னா வந்து அடுத்த வாய்ப்பு வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் வந்து முன்னெடுத்திருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் உங்களோட கருத்துக்களை ஆனால் சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைப்பீங்களா, அப்போ இருக்கிறப்ப வாய்ப்பை தவற விட வேணாம்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய முகநூல் பக்கத்திலே நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பதிவு செய்யுங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் முதல் பாடல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் தேரே இஷ்குமே திரைப்படத்திலிருந்து கண்ணி கண்மணியே என்ற அழகான பாடல் கேட்டிணைந்திருங்கள். எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: சொல்லுங்க
2: நான் வந்து வித்தியாசமா ஒண்ணு செய்வேன். சப்பாத்தி வந்து டீ தொட்டுக்கிட்டு சாப்பிடுவேன்.
1: சப்பாத்தி

0: மனோகரன் பேசுறோம்.
1: சொல்லுங்க மனோகரன், இன்னைக்கு பேசுனீங்களா நீங்க?
0: இல்ல மேடம்.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
0: நான் வந்து வித்தியாசமா ஒண்ணு செய்வேன். சப்பாத்தி வந்து டீ தொட்டுக்கிட்டு சாப்பிடுவேன்.
1: சப்பாத்தி டீல தொட்டு சாப்பிடுவீங்களா? நல்லா இருக்குமா?
0: நல்லா இருக்கும்.
1: நல்லா இருக்குமா? சூப்பர் சார், சூப்பர். மலைக்கு இப்ப சாப்பிட்டீங்களா?
0: அடிக்கடி சாப்பிடுவாப்ப அப்படி.
1: ஓகே ஓகே சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ.
0: நன்றி
1: நன்றி. சரி, நம்ம பிஸ்கெட்டே சில டைம் மழை டைமில் வந்து நமத்து போயிடுச்சுன்னா தொட்டு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு வந்து சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கலாம். அந்த மாதிரி மனோகரன் சார் வந்து சப்பாத்தி தொட்டு சாப்பிடுவார் போல இருக்கு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? வணக்கம். ஆண்டனி சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சிறப்பா இருக்கேன். ரொம்ப நாள் ஆகுது உங்ககிட்ட பேசி.
2: ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கடைபிடிக்கணும்ல, இன்னைக்கு ஒரு நிலை சொல்லி தான்.
1: ஆமா, நம்ம வந்து ஜனநாயக முறைப்படி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்போம். சரிங்களா, சொல்லுங்க.
2: எல்லா லிசனருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல சரி. கண்டிப்பா
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அதற்காக நன்றியும் கூட இந்த கொண்டு வந்ததற்கு. எல்லாருமே கடைபிடிக்கட்டும் சார். நான் சொல்ல டிஃபரெண்டான என்ன சரி, இந்த அரிசி ஊற வைப்பாங்கல்ல.
1: ஆமா,
2: அரிசி ஊற வைத்து ஜஸ்ட் ஒரு 1 hour ஆகுது ஊற வைத்து, அப்புறம் சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ அல்லது ஜீனியோ போட்டு நல்ல ஊர்ன பிற்பாடு நீரை பூரா இருத்துட்டு அந்த சர்க்கரை ஜீனி போட்டு சாப்பிடா அரிசி பச்சடிம்பாங்க.
1: அரிசி பச்சடி, ஆனா அது வந்து ஒரு உணவு தானே, அது ஒரு டிஷ் தானே, அது எப்படி வினோதமானதா இருக்கும்?
2: கிடைக்கணுங்களே தக்காளி, 2-3 தக்காளி லேசா எண்ணெயில வெங்காயத்தை வதக்கிடணும்.
1: வெங்காயம் வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க, சஸ்பென்ஸ் வச்சு பேசுறீங்க? ராதாகிருஷ்ணன் சார், இப்பதான் முதல் முறை கால் பண்றீங்களா இன்னைக்கு? பாடல் வந்துகிட்டே இருக்கு துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து கேட்டு எழுதிருங்க. FM Rainbow 101.4.

0: under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: வினோதமான பழக்கம் என்ன அப்படின்றத பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கும். அடுத்த நேரம் யாருங்கிறத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம். யாருங்க? சிவாவா?
2: கோபுரத்திலாம்.
1: ஓகே சார், கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? நீங்க பேசுறது கேக்கல. கோவூரத்னம் அவர்கள், நீங்க பேசுறது இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசுறீங்க அப்படின்னா அதுவா இருக்கும். சொல்லுங்க சார், உங்களுக்கு இருக்கக்கூடிய வினோதமான பழக்கம். ஓகே சொல்லுங்க. வணக்கம். ஓகே, தொடர்ந்து நேர்கள் கால் பண்ணிட்டே இருக்கீங்க. கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-60-0038 மற்றும் 295-50-55-4. அடுத்த நேர்களை வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம்.
3: அரியலூர் மாவட்டம் இடைக்கட்டு பாலகிருஷ்ணன்.
1: பாலகிருஷ்ணன் சார், காலையில இருந்து கால் பண்ணீங்களா?
3: இல்ல சார், காலையில 2 மாசம் ஆயிடுச்சு நான் போட்டேன்.
1: வா வா, சூப்பர். பாருங்க, இன்னைக்கு லைன் கடச்சு பேசுறீங்க. ஓகே சொல்லுங்க சார்.
3: எனக்கு வந்து வினோதமான பழக்கம்னா, ஒரு 10 வருஷம் வந்தாலும் ஒருத்தவங்களை பார்த்தா ஞாபக சக்தி அதிகம், மறக்கவே மாட்டேன். அதே போல சில கணிப்புகள் கணிப்பேன், நாளைக்கு இப்படி நடக்கும்னு என் மனசுல படும், அதனால எச்சரிக்கையா இருப்பேன். வேற ஒன்று, எனக்கு வந்து யாரையும் மறக்கக்கூடிய சக்தி மறக்க மாட்டேன் நான் அவ்வளவு சீக்கிரமா.
1: சிறப்பு சிறப்பு சார், சிறப்பு. தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ
3: தேங்க்யூ.
1: ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அடுத்தபடியாக ஜெயம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு நின்றுங்கள்.

0: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: முகநூல் பக்கத்துல நீங்க கண்டிப்பா மெசேஜ் பண்ணுங்க. ஹேமலதா அவர்கள் நம்மளுக்கு சுட சுட காஃபி அமைச்சிருக்காங்க. அடுத்தபடியாக கணேஷ் ராகுல் அவர்கள், வணக்கம். என்னுடைய அண்ணன் வந்து சந்தோஷ் அவர்கள் சாப்பாடுடன் வாழைப்பழம் சேர்த்து சாப்பிடுவது ஒரு வித்தியாசமான பழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, செய்வதை மாற்றி செய்தாலே வினோதமாகிவிடும், அச்செயலே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு மாதவரத்தில் இருந்து. அவர் சொல்கிறதும் கரெக்ட் தானே, நம்ம செய்யறதை கொஞ்சம் மாதிரி செஞ்சாலே என்னடா இது இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்ப்பாங்க. எல்லாரும் பண்ண மாதிரியே பண்ணிட்டு இருந்தால் ஓகே வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்து நேர் யாரை கிட்ட பார்க்கலாம், வணக்கம்.
3: வணக்கம்மா.

0: சொல்லுங்க. குட்டி பசங்களுக்கு அடுத்த நேர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: நிகழ்ச்சியினை அலங்கரித்து தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் இரு சகோதரருக்கும் பணிவான மாலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: திருப்பூர் மாநகர் மணரை பாராப்பாளையத்து சேரங்கசாமி பேசுகிறேன்.
0: யாருங்க சார்?
1: சேரங்கசாமி என்று கூறினு சொல்றீங்க.
0: ஓகே, சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
1: இந்த அழைப்புகள் ஒருங்கிப்பது வந்து எனக்கு ஐயப்பாடு இருக்குது, என்னோட கேள்வி சரிங்களா?
0: வித்தியாசமான
1: ஒரு உணவு சாப்பிடுறது அப்படின்னு கேக்குறீங்க.
0: ஒரு சரி இல்ல வேணாம். எஸ், நிறைய நேயர்களுக்கு வருத்தம் இருக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து சமமா வாய்ப்பு கொடுக்கறப்ப வந்து நம்ம வருத்தப்படக்கூடாது. நம்மளுக்கு முகநூலில் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க அப்படின்றது தான். அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. பார்த்திபன் கனவு திரைப்படத்துல இருந்து கேட்டினே திருங்கள். இதே FM Rainbow 101.4.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தைதான்
0: மீசை.

0: சுந்தரம் அவர்கள் மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. மகாராஜ் கீர்த்தன்பூரி கோஸ்வாமி அப்படின்ற ஒருத்தவர் வந்து நம்மளுக்கு ஹிந்திலலாம் வந்து டைப் பண்ணி நைஸ் அப்படின்னு சொல்லி அமைஞ்சிருக்காரு. வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அடுத்த நேயர் யார் எங்கிறத பார்க்கலாம். மாலை வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம். நான் ராஜலட்சுமி வெஸ்டமாம்பலத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், காலையில இருந்து கால் பண்ணீங்களா? எனக்குமே விருப்பம். பட் நேர்கள் வந்து புது நேர்களுக்காக வந்து மீண்டும் வந்து நான் தொலைபேசி எண்கள் வந்து சொல்றேன். 2986000038 மற்றும் 2952555545 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. 044 அப்படின்ற இணைப்பு என்ன போட்டு கால் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்தபடியாக பாடல் யாரடி நீ மோகினி திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
3: புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
2: எஃப்எம் ரெயின்போ,
3: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
2: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.
4: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
5: 5:51 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுக்கு இருக்கக்கூடிய வினோதமான பழக்க வழக்கங்கள் என்னென்ன அப்படின்றத நிறைய பேருக்கு வந்து பேசிகிட்டே இருக்கும். ஸோ நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. கால் பண்ணிவிட தொலைபேசி எண்கள் 298600038 மற்றும் 295055544 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாய்ப்பு கிடைக்காத நேயர்கள் கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற நம்மளுடைய முகடூல் பக்கத்துலேயும். சாந்தி சென்னையிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பாடல் இதெல்லாம் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ சினிமாவில் வந்து கிருஷ்ணா ராதே சாங்னா ராதே மனதில் தான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனும் இருக்காது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு இருக்கும் பழக்கம் வேலை விஷயமாக எங்கே வெளியூர் போனாலும் அஞ்சல் அட்டை போஸ்ட் கார்டு வாங்குவேன், பண்பலைக்கு கடிதம் எழுத அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப அழகான ஒரு பழக்கம் தான். நிறைய பேருக்கு வந்து இப்போ இந்த போஸ்ட் கார்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய பழக்கங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இல்லையா. நம்ம எப்படி ஃபஸ்ட்லாம் வந்து கிரீட்டிங் கார்டு மூலயமா தான் வாழ்த்துக்கள் சொல்லுவோம், அந்த மாதிரியான பழக்கங்கள் குறைஞ்சி வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸில் நம்ம ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நேரில் போய் ஹாப்பி பர்த்டேவோ இல்லை ஃபோன் பண்ணி கூட வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்றத வந்து நம்ம விஷ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான வினோதமான பழக்கங்கள் நிறைய நேர்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அடுத்தபடியாக ஒரு காலரும் லைனில் இருக்காங்க, யாருங்கன்றது பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் எஸ் வணக்கம்
6: ஹலோ
5: வணக்கம் யாருங்க இருந்து பேசுறீங்க?

0: விருகம்பாக்கத்துல இருந்து ரவி பேசுறேன்.
1: ரவி சார், காலையில இருந்து கால் பண்ணீங்களா?
0: நான் ரொம்ப நாள் கால் பண்றதே இல்ல.
1: ஓகே, சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் சார் கால் பண்ணதுக்கு. சொல்லுங்க சார்.
0: தேங்க் யூ. என்னிடம் உள்ள வினோதமான பழக்கம், எனக்கு ரோட்ல எனக்கு முன்னாடி எந்த வண்டி போனாலும் அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி டோட்டல் போட்டுட்டே போவேன்.
1: வாவ். சோ எவ்வளவு கூட்டினா வந்து சிங்கிள் டிஜிட்ல எவ்வளவு வருது? 4 5 வருதானா?
0: இப்ப எனக்கு முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கு, 2323. இத கூட்டினா இத பெருக்கினா 36 வரும். 2 × 3 × 2 × 3. இத ஃபாஸ்டா பண்ணிட்டே இருப்பேன்.
1: ஓ, சூப்பர் சூப்பர், சிறப்பு.
0: 4 டிஜிட்ல என்ன நம்பரா இருந்தாலும் ஃபாஸ்டா டோட்டல் பண்ணிடு, மல்டிப்ளை
1: பண்ணிடு.
0: இது ரொம்ப ஈஸி, 2 + 3 2 + 3. பட் இது மல்டிப்ளை பண்றது கொஞ்சம்
1: கஷ்டம்,
0: பெருக்கிறது கொஞ்சம் சவாலா இருக்கும். பட் இத நான் ரொம்ப நாளா பழக்கப்படுத்தி அது ஒரு
1: பிராக்டீஸ் பண்ணிட்டு
0: இருக்கேன்.
1: நிறைவு பாடல் காதல் திரைப்படத்திலிருந்து உனக்கு என்ன இருப்பேன் உயிரையும் கொடுப்பேன் என்ற பாடல் வந்துகிட்டே இருக்கு. மீண்டும் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Meena signing off from Rainbow 101.4.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். சீஷெல்ஸ் நாட்டுடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா தயாராக இருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியின் போதிலும் நாட்டின் பொருளாதாரம் அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில் சேவைகளை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை ரயில்வே அமைச்சகம் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டுக்குள் உற்பத்தி செய்யப்படும் என ரயில்வே அறிவித்துள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% எட்டியதில் சிறு குறு நிறுவனங்களின் பங்கு முக்கியமானது என மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சட்ட மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 1200 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். நியாய விலைக் கடைகளில் வெங்காயம் கிலோ 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் திட்டத்தை மாநில அமைச்சர்கள் திரு வெங்கடரமணன், திரு காந்திராஜன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் உள்ள ஐடிஐ அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் இம்மாதம் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஏழு மணி ஒரு நிமிடம் இப்போ ரெயின்போ 101.4 கேட்கிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். ரொம்ப அழகான ஒரு மாலை பொழுது, அழகான ஒரு கிளைமேட், நிறைய பாடல்கள் நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு பிடித்த பாடல் ஏதாவது ஒரு பாடல் இந்த நிமிடம் கேட்டால் மனசுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி இலகுவாக இருக்கக்கூடிய பாடலை இந்த பண்பலையின் மூலயமா நீங்கள் கேட்கணும் சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் என்னோட பதிவின் கீழ் உங்களுக்கு விருப்பமான பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெற்றக்கூடிய திரைப்படத்தின் பெயரை எங்களுக்கு தெளிவாக அனுப்புங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் சத்யநாராயணன் எஸ் அவர்களுக்காக அயன் திரைப்படத்திலிருந்து பல பழக்கிற பகலானி என்ற பாடல் கேட்டிணைந்திருக்கிறார்.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
1: புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
0: எஃப்எம் ரெயின்போ,
1: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
0: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

0: தள்ளுமா? ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில உங்க விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருக்கும். நிகழ்ச்சியில்

0: படியாக பாடல் மந்தவெளி விநாயகம் அவர்களுக்காக முதன் முதலில் பார்த்தேன் என்ற பாடலாக அத்திரைப்படத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்கு. இது ஒரு ரொம்ப அழகான ஒரு நாஸ்டாலஜிக்கான சாங் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பிடித்தமான பாடலும் கூட. இந்த பாடலை கேட்டு மகிழ்வதற்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability, with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: Pancha Bhoodangal Satchiya, Nangu Vedangal Sulla. முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இந்தியா ஹாங்காங் அணிகளுக்கிடையே நடைபெறும் மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி 2026 பற்றிய வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்டு மகிழுங்கள்.

0: 7 மணி 30 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் கேட்டு மகிழலாம்.
1: Every great journey begins with people coming together to listen, to learn, to imagine what's possible. This is the BRICS 2026, a moment where leaders, innovators, businesses and communities from the BRICS nations come together to strengthen partnerships. India welcomes the BRICS countries as the grouping marks the 20 years of its establishment in 2026. BRICS Summit 2026 is being hosted in Bharat Mandapam, New Delhi from 12th to 13th September 2026 under India's chairship theme, Building for Resilience, Innovation, Cooperation and Sustainability with a people-centric approach and the spirit of humanity first. Because when we work together, possibilities become progress.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஏழு மணி 32 நிமிடம் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் கோவில் திரைப்படத்திலிருந்து புயலே புயலே என்ற பாடல் அருண் அவர்களுக்காக.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 91.4 இங்க எல்லாமே துள்ளு.
1: ஏழு மணி 52 நிமிடம் ஆகக்கூடிய இந்த நேரம் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அழகான ஒரு பாடல் நம்மளுக்காக வந்துகிட்டே இருக்கு. ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடலாக மதுராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து பூக்கள் பூக்கும் தருணம் என்ற பாடல். இதோட நான் கிளம்புறேன். மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி மீனா.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ரயில் சேவைகளை விரிவாக்கம் செய்வதற்கான பணிகளை ரயில்வே அமைச்சகம் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மும்பை சிந்துதுர்க் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர், ரயில்வே சிக்னல் கட்டமைப்பை நவீனமயமாக்கவும் புறநகர் ரயில்களில் தானியங்கி கதவுடன் கூடிய பெட்டிகளை கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பட்டி தொழிற்சாலையின் மூலம் 28 குளிர்சாதன புறநகர் ரயில்களுக்கான பெட்டிகள் அடுத்த ஆண்டு முதல் தயாரிக்கப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்தில் 6 கோடி பேரை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மும்பையில் மரக்கன்று நடும் விழாவில் உரையாற்றிய அவர், இதுவரை 3.5 கோடி பேர் இந்த திட்டத்தில் இணைந்துள்ளதாக தெரிவித்தார். வங்கிக் கடன்கள் பெறுவதற்கு பெண்கள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக கூறிய அவர், இதற்கு தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். சுய உதவிக் குழுக்களில் உறுப்பினர்களாக உள்ள பெண்கள் தொழில் முனைவோராக மாறி லட்சாதிபதி சகோதரிகளாக உருவெடுத்து வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். இந்திய ராணுவ தென்பகுதி தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உல்லாஸ் கிர்பேக்கர் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் உள்ள பாதுகாப்பு சேவை அலுவலர் கல்லூரி தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் பயிற்சி பெற்ற அவர், கான்பூர் IIT முதுகலை பட்டம் பயின்றவர். சட்டக்கல்வி பயிலும் மாணவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் பார் கவுன்சிலுக்கு இல்லை என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜெயமல்யா மோகனா அடங்கிய அமர்வு இது தொடர்பான உத்தரவை பிறப்பித்துள்ளது. ஹைதராபாத் நல்சார் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பார் கவுன்சில் மேற்கொண்ட நடவடிக்கை மீது விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. சட்ட மாணவர்கள் வழக்கறிஞர்களாக பதிவு செய்த பின்னரே அவர்கள் பார் கவுன்சில் நெறிமுறைகளுக்கு கட்டுப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. நல்சார் பல்கலைக்கழக சட்ட மாணவர்களை வழக்கறிஞர்களாக பதிவு செய்ய வேண்டாம் என்று பார் கவுன்சில் உத்தரவு பிறப்பித்துள்ளதை அடுத்து உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்துள்ளது. தமிழகத்தில் 6 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தீயணைப்பு மீட்பு பணிகள், காவல், மதுவிலக்கு, ஆயத்தீர்வைத்துறையின் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், திண்டுக்கல், வடமதுரை, சென்னை, போரூர் உள்ளிட்ட 6 இடங்களில் 16 கோடி ரூபாய் செலவில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். நடப்பாண்டில் 5000 பெண் காவலர்கள் உட்பட மொத்தம் 10000 காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சரின் தீயணைப்பு பணிகள் பதக்கம் பொங்கல் தினத்தன்று வழங்கப்படும் என்றும், பதக்கங்களின் எண்ணிக்கை 240ஆகவும் படித்தொகை 500 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு ITI மற்றும் தனியார் தொழில் பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் இன்றைய தொழிற்சாலைகளுக்கு தேவையான அனைத்து தொழில் பிரிவுகளிலும் பயிற்சி வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு பயிற்சி கட்டணம் இல்லை என்றும், கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் பயின்று தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்பவர்களுக்கு கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் தாங்கள் விரும்பும் தொழில் பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து பயன்பெறுமாறு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை இயக்குநர் கேட்டுக் கொண்டுள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களை அடையாளம் காண்பதற்கு ஏதுவாக சென்னை, மதுரை, தஞ்சாவூர் ஆகிய மண்டலங்களில் உள்ள தடய அறிவியல் ஆய்வகங்களில் DNA பரிசோதனை செய்வதற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், காணாமல் போனவர்களில் முதல்நிலை உறவினர்களில் விருப்பம் உள்ளவர்கள் இந்த தடய அறிவியல் ஆய்வகங்களில் கட்டணமின்றி DNA பரிசோதனை செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மையங்களில் உள்ள தடய அறிவியல் துறை இயக்குநர் அல்லது துணை இயக்குநரை நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த வசதியை பெறவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்ட

மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-13 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீராங்கனை சந்தோஷ் ராம்ராஜை வென்றார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அல்மாட்டி டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மனுஷா மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சிண்ட்ரெல்லா தாஸ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் ஹாங்காங் முதலில் பந்து வீசி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

Either you're mine or you're not. Maybe.

様どうぞよろしく。次の進化はセ

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 9 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்க இருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் முதல் பாடல் வெந்து தனித்தது காடு திரைப்படத்திலிருந்து மல்லியப்பூ என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல்.

0: 9:05 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: ரெயின்போ ராகங்கள்.

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் கேட்டு ரசித்துக்கிட்டு இருக்கும். அந்த வகையில் அடுத்தபடியாக பாடல்கள் திருச்சிற்றம்பலம் மற்றும் RRR திரைப்படத்திலிருந்து.

12:12 நிமிடம் ஃப்ரம் ரெயின்போ 101.4 நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி. அடுத்தபடியாக பாடல், பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து.

9:17 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மாறன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
1: ஒன்பது மணி 31 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல். பீஸ்ட் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் சுனிதா காந்தி அவர்கள் பாடிய பாடல்.

9:36 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள் அன்பறிவு மற்றும் தக் திரைப்படத்திலிருந்து.

9:42 நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள் சொப்பன சுந்தரி மற்றும் ரன் பேபி ரன் திரைப்படத்திலிருந்து.

9:46 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் மாவீரன் திரைப்படத்திலிருந்து.

9:52 ஆயாச்சு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல், பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல். மீண்டும் 10 மணிக்கு ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், திஸ் இஸ் மீனா சிங் ஆஃப் இந்தியா ஃப்ரம் ரெயின்போ 101.4.

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது எஃப்எம் ரெயின்போ பண்பலையில் புதிய நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள்.
1: புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும்.
0: எஃப்எம் ரெயின்போ,
1: உங்கள் குரலுக்கு ஓர் இடம்.
0: அந்த இடத்தை எல்லோரோடும் பகிர்ந்து கொள்வோம்.

0: ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
1: பாடல்கள் கேட்க காத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் வீட்டுக்கு வீட்டு திரைப்படத்திலிருந்து நல்வாழ்வு நாம் வாழ என்ற பாடல் மற்றும் திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து திருப்பதி மலை வாழும் என்ற இரண்டு பாடல்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 10 மணி 1 நிமிடம் எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்க இருக்கும் நிகழ்ச்சி

10:08 ரெயின்போ ரீமை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள். வைராக்கியம் திரைப்படத்திலிருந்து காரோட்டி வந்த குட்டி ராசாத்தி என்ற பாடல் மற்றும் தேடி வந்த மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து ஆடாத உள்ளங்கை ஆட என்ற பாடல்கள்.

10:16 நிமிடம் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் சொர்க்கம் மற்றும் ராமன் எத்தனை ராமனடி திரைப்படங்களிலிருந்து.

பத்து மணி 24 நிமிடம். ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள் மாலதி மற்றும் எதிரொலி திரைப்படத்திலிருந்து.

10:31 ரெயின்போ ரீமே நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள் தரிசனம் மற்றும் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்திலிருந்து.

10:40 எஃப்எம் ரெயின்போ 101.4. அடுத்தபடியாக பாடல்கள் காவிய தலைவி திரைப்படத்திலிருந்து என் வானத்தில் 1000 வெள்ளி என்ற பாடல் மற்றும் எங்கள் தங்கம் திரைப்படத்திலிருந்து நான் செத்து பொழைச்சவண்டா என்ற பாடல்.

0: சந்தன பெட்டியில் உறங்குகிறார், அண்ணா சரித்திர புகழுடன் விளங்குகிறார். எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திட சொன்னதுண்டு. அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ந்த பிள்ளையடா.
1: 10:48 நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள் என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து ஆசை இருக்கு நெஞ்சில் என்ற பாடல் மற்றும் எதிர்காலம் திரைப்படத்திலிருந்து மௌனம் தான் பேசியதோ என்ற பாடல்.

0: நீங்க பத்தாம் காசு பிடிக்கும் போது நரை விழுந்தது.
1: அங்க போடு
0: குமரி வயசும் கிழவி உடம்பும் கூட வந்தது எப்படியோ, அதில் சூழல் வந்தது எப்படியோ.
1: குமரி வயசும்

நேரம் 10:59:30. இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சிகளுக்கான அறிவிப்பு தொடரும். நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:01:27 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை இன்னும் பெருசாக தான் நமக்கு தெரியும். அதனால் பிரச்சனைகளையும் கவலைகளையும் துக்கங்களையும் கொஞ்சம் தூரமாக எடுத்து வச்சுட்டு இந்த நிமிடம் நிஜம், இந்த நாள் நிஜம் அப்படின்னு சொல்லி அன்றைய வாழ்வு வாழ பழகுவோம். நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த வாரம் என்ன நடக்குமோ, அதுக்கப்புறம் என்ன நடக்குமோ அப்படின்ற எதிர்காலத்தை பற்றிய

எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இன்னைக்கு நிஜம் இந்த நொடி இப்பொழுது நம்ம வாழணும். எஸ், நாமளும் இப்போ இந்த நொடியை இசையால் மகிழ காத்திருக்கிறோம். நிகழ்

நேரம் 11:08. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், சின்ன சின்ன கைகளிலே வண்ணம் சிந்தும் ரோஜாப்பூ, சிரித்து பேசி விளையாடும் நெஞ்சமெங்கும் மத்தாப்பு, இன்னும் அந்தி வானில் பச்சை கிளி கூட்டம்,

என்ன சொல்லி பறக்கிறது? நம்மை கண்டு நாணி இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி போகிறது. எங்களின் கதை கேட்டு தலையாட்டிடும் தாமரைப்பூ, மயிலே நாம் ஆடிய கதையை நீ பேசு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

0: 102.3 பாட்டுக்கு இட டான்னு.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: தன்னன்னா தீனம், தன்னன்னா தீனம், தன்னன்னா.

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
1: புதன்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டுமா? வாரந்தோறும் நாங்கள் வழங்கும் தலைப்பிற்கு ஏற்றபடி 1 நிமிட பேச்சை பதிவு செய்து 9444000123 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக உங்களது பெயர் மற்றும் ஊரின் பெயரை பதிவு செய்து அனுப்பலாம்.
2: நேயர்களே, 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு நம் பூமி நம் பொறுப்பு.
3: மனசு மயங்கும்
4: மனசு மயங்கும்

நேரம் 11:20. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், காதல் பேசும் பூங்கிலி உந்தன் ஆசை சொல்லடி, நீ மட்டும் நழுவாதடி. அவன் முகம் பார்த்தால் அது பசி போக்கும், அவன் நிறம் பார்த்தால் நெஞ்சில் பூ பூக்கும். உந்தன் கண்ணிரண்டில் மின்னும் வெட்கம் பார்த்தே அறிவேன் உன் காதலன் யார். உள்ளம் கவர் கல்வனா, குறும்புகளில் மன்னனா, மன்மதனின் தோழனா, ஸ்ரீராமனா, அவன் முகவரி சொல்லடி. நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

நேரம் 11:26 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளோட சேர்ந்து நேயர்களும் இணைந்திருக்கிறாங்க. சரவணன் அன்பு உறவே வணக்கம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு தேனி மாவட்டம் பண்ணைபுரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறாரு. டிநகர்லேருந்து ரங்கராஜன், திருமழிசையிலேருந்து அஸ்வினி நாகராஜ், அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன், ஹேமலதா, வானொலி சொந்தங்கள் அனைவரும் வாழ்க பல்லாண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரட்சிவாகத்திலேருந்து சவுந்தரராஜன், முரளிதரன் விழுப்புரத்திலேருந்து, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மழைகால குளிர் இனிய கீதம், மனதில் நிலைத்து நிற்கும் நாதம், மனசு மயங்கும் வேளையில் பாடும், மயங்கி கரங்கள் தாளம் போடும், மகிழ்ச்சி ஸ்வரங்கள் அசைந்தாடும், மல்லிகை வாசம் அதனையே நாடும், நேயர்கள் நெஞ்சம் இதை தேடும், நன்றின்னு சொல்லி மாதவரத்திலேருந்து வீரராகவன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. முனிராஜ் தர்மபுரியிலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் நாம் கேட்க இருக்கிறது. சொந்தம் இங்கே வந்தால் என்ன சொன்னான், அவன் லேசா காணாததை கண்டா, என்னாச்சு இந்த மனம் பொண்ணாச்சு, அட எப்பொழுதோ ரெண்டும் ஒன்னாச்சு, மெட்டு போடும் செந்தாழம்பூ கெட்டி மேலம் போட எட்டி பார்க்கும், அக்கம் பக்கம் சொல்லாமத்தான் உள்ளுக்குள்ளே வாட, சுத்து மனம் நில்லாமத்தான் கெட்டான் ஐயா கூட, சந்தோஷம் தங்கத்துக்கு சந்தோஷம் இப்போதும் கிட்ட வரும் எப்போதும்.

அச்சாரம் தந்த முத்தாரம், அதை அடகு வைக்காம காத்து வந்தேன் இன்னால. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாட வராங்க. ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: நேரம் 11:33. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. காமராஜருடைய வடிகளில், இளையராஜாவுடைய இசையில உங்களுக்காக இடம்பெறக்கூடிய பாடல் பெரிய வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். வாங்க.

நேரம் 11:38:37 ஆகுது. முதல் முதல் முகம் பார்த்து முழுவது உடல் வேர்த்து பொன்னூஞ்சல் பூப்பந்தல் வைபோகம் தை மாதம் மாலையிடு. பிரிவுகள் இனி ஏது பிறவியில் கிடையாது. நீதானே நான் வந்தும் பூச்சூடும் மாது. அன்றாடம் பூங்காற்று உன் பேரை என் காதில் ஓதுது. எப்போதும் நான் வேண்டும் அப்போது பூங்காற்றை தூதுவிடு. மேனி என்னும் வீணை மீட்டுகின்ற வேலை. மடியினில் என்னை சேர்த்து தோடிராகம் பாடவா. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம். கேஜே யேசுதாஸ் மற்றும் சித்ராவோட குரலில், சந்திரபோஸுடைய இசையில் இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:44. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக மலேசிய வாசுதேவன் மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. இளையராஜாவோட இசையில கங்கை அமரனுடைய வரிகளில் கும்பகரை தங்கையா திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். வாங்க

நேரம் 11:49 55 நொடியாகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்மளோட சேர்ந்து கும்பகோணம் பேட்டை கடத்திரு ஆனந்த் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. அந்தோணிராஜ் காட்டு பக்கத்திலிருந்து ஒழித்து கொண்டிருக்கும் பாடல்கள் அனைத்தும் செவிகளுக்கு இனிமை சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. கவுந்தம்பாடியிலிருந்து சென்னியப்பன் மனசு மயங்கும் பாடல்கள் அனைத்தும் அருமைன்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. நம்மளுடைய நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கேட்கக்கூடிய பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து வந்துட்டுருக்குது. கிருஷ்ணா சந்தர் சுவர்ணலதா குழுவினரோடு இணைந்து பாடியிருக்கிறாங்க. பழனி பாரதியோட வரிகளில் சிற்பியோட இசையில் கேட்கலாம் அந்த பாடலை. வாங்க

0: வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களையும் உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை மற்றும் 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை, 100.1 இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

Good night.

சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

காசு உள்ள பக்கம் தினம் வெற்றி வந்து சேரும், காசு உள்ள பக்கம் பெருந்திமிரு வந்து சேரும், ராசி உள்ள பக்கம் தினம் வெற்றி வந்து சேரும், காசு உள்ள பக்கம் பெருந்திமிரு வந்து சேரும்.

பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடு நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும். ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடு நூறு வேஷம், தினம் போய சொல்லி ஏசும். எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, வெத்தல குள் கொட்ட பாக்கு. ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும், நல்ல பேச்ச கேட்கல நான் வீடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேரம் 4:01 30 நொடி. திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கப் போகிறோம். எம் எஸ் சுப்புலட்சுமியின் குமர் குரலில், அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தியின் வரிகளில், எஸ் வி வெங்கட்ராமன் இசையில் ஒலிக்க இருக்கும் பாடல் மீரா திரைப்படத்திலிருந்து.

நேரம் 4:05 நிகழ்ச்சியில் அடுத்ததாக மின்மணி மற்றும் சுர்ணலதாவினுடைய குரலில் முத்துலிங்கம் வரிகளில் இளையராஜாவுடைய இசையில் அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தேவிகாபுரம் டிஜி ரத்தினம் அவர்களின் நாகஸ்வரம், மயிலை பிசி ராஜரத்தினம் அவர்களின் தவில் கேட்கலாம்.

ஜி என் பாலசுப்ரமணியம் இயற்றிய ரஞ்சனி நிரஞ்சனி என தொடங்கும் பாடலின் மங்கள இசையை கேட்டு முடித்தோம். ராகம் ரஞ்சனி, தாளம் ஆதி தாளம்.

தியாகராஜர் இயற்றிய ராம நன்னுபுருவா என தொடங்கும் பாடலின் மங்கள இசையை கேட்டு முடித்தோம். ராகம் ஹரிக்கம்போஜி, தாளம் ரூபகம்.

பாபநாசம் சிவம் இயற்றிய நான் ஒரு விளையாட்டு என தொடங்கும் பாடலின் மங்கள இசையை கேட்டு முடித்தோம். ராகம் நவரசகந்தா, தாளம் ஆதி தாளம்.

அருணகிரிநாதர் இயற்றிய திருப்பூழலிலிருந்து அமுதமுறு என தொடங்கும் பாடலின் மங்கள நாதத்தை கேட்டு முடித்தோம். ராகம் சிந்து பைரவி, தாளம் ஆதி தாளம். நாம் இதுவரை கேட்டது பொங்கு மங்களம், நாதஸ்வர இசை. தேவிகாபுரம் டிஜி ரத்னம் அவர்களின் நாதஸ்வரம், மயிலை பிசி ராஜரத்னம் அவர்களின் தவில் கேட்டோம். நேரம் 5 மணி. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியின் குரலில் ஸ்ரீ வெங்கடேச சுப்ரபாதம் கேட்கலாம்.

சர்வலோக சர்வஜ்ஞ சக்த நத வத்சல சர்வசேஷிம் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்த நத வத்சல சர்வசேஷிம் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே ஆனூ புராற்பித சுஜாத சுகந்தி புஷ்ப சௌரப்ய

ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் ப்ரபத்யே. பார்த்தாய தத்ஸதுஜ சாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி. பூயோபி மஹ்யமிஹதௌ க

வெங்கடேசரணௌ சரணம் பிரபத்யே. ராய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யௌ மாது ஸ்தனாவிவ சிசோர மிருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்திர முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே.

நேரம் 5:21. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சோழமங்கலம் சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ பால முகுந்தாஷ்டகம் கேட்கலாம்.

நேரம் 5:26. தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து வாணி ஜெயராம் குரலில் பவானி புஜாங்கம் கேட்கலாம்.